لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஞாபகத்தோட சிந்தனையோட வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் தனிமையில் உட்கார்ந்து அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க? தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹலீல் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்றைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம். எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கிற என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டுதான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப், ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour 2 hour பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன? சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன? சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல, அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன். தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீ ஏற்றி வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல. ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம்? ஜுஹருக்கு முன்னால நியத்து வச்சு கொண்டாது போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி 7.5 மணி 8 மணிக்கு வருவார்கள். வந்து கேட்பார்கள், ஏதாவது சாப்பிட இருக்கதா? ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாக இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள், 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. 2வது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. 3வது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குரிய 3 நாள் பிறை 13, 14, 15 வேற ரிவாயத்துகள வருது, திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15 உண்டு. வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல 3 நோன்பு பிறை 13, 14, 15 இது 3வது. 4வது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல, மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சூப்பராவை விரித்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன்? ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க. அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க. அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்ப திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக நல்லது என்ன, ரமபானுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை ஒன்பதுல நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால ஒன்பது நாளும் பிடிக்க முடியல, அந்த அந்த பத்து நாளைக்குள்ள திங்கள் வியாழன் பிடிங்க. இந்த வளமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் அவளுக்கு கிடைக்கல. ஆக குறைந்தபட்சம் அரபாவுடைய தினத்துடைய நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சியாம யோம் அரபா அல்லதி துகஃபிரு சனத்தல்லதி கப்லஹா வ சனத்தல்லதி பஅதஹா. யார் அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. இந்த பத்தாவது நாள் பிடிக்கலாம், பத்தாவது நாள் பெருநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால ஆக சிறந்த ஒன்பது நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது ஒன்பது நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதுவும் முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை ஒன்பதுல அரஃபாவுடைய தினத்துல. இந்த அரஃபாவுல அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால் நான் நோன்ப பிடிச்சி நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில இஃப்தாருடைய நேரத்துல நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்தல. சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன். மஷால்ல நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்தோட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்துக் கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ இயக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா? நாங்க நோன்ப பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்ப பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்த பட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம். அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க. அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரஃபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறை உங்களுடைய காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீர் தான் அந்த ஒரு 5 நாளைக்கு எங்கள்கிட்ட எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல ஸ்டேர்கேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜாரோட கஷ்டம், எங்க முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால் நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள, நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றத பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம். சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுகிறோம், முந்தின சுன்ன தொழுகிறோம், பிந்தின சுன்ன தொழுகிறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனாலதான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பிறப்பத்தில் இருந்து 13 வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஅய் யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தன் முஸல்லானா, அவரங்கட தொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷஅரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொட்டு ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபில் வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபில் வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபில் மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்களை நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்பு என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்டு அருங்க, நாடு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பில. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும், சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கலாம். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்திய நாம அப்படித்தானே நடந்துச்சு, முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும். நாங்க 3-4 லட்சம் கொடுத்து மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன, நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்கட முழு உதுஹையாவுடைய நன்மைய வீணாக்க இயலாது. எங்கட சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவர் சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பிறகு 4 தொடை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்ட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம், நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுத்தீங்க, பிரச்சனை இல்ல, விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனாத்தான் உங்களுக்கு 100 சொந்தக்காரனாக ஆனாத்தான் உங்களுக்கு

அடிமைகளையும் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அரபாவுடைய தினத்துல 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. 100 அடிமை என்ற கிட்டத்தட்ட 100 வாகனம் மாதிரி. ஒரே சபையில 100 வாகனத்தை கிப்டா கொடுக்கலாம்டா லேசா. 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்துல 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன? மாடுண்டா 7 பேர் சேரலாம். அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. உங்களுக்கு ஹுதுபால் எல்லாம் உலமாக்கள் இன்ஷா அல்லா ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹையாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தன் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குர்ஆன்களை நாங்க சொல்லுவது, அதே மாதிரி உதுஹையா எல்லாம் கொடுப்பது. அதனால இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா, இங்க நோக்கமே தியாகம். உதுஹையா உருவானது எதனால? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய 3 மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவரை நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹையாத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم كنا கணக்கிடுங்களே, நீங்களால கணக்கிடையிலுமா? எங்கட இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லிம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். ஏன் அந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க. அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்ஜம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கணும், கனவு தானே என்று சொல்லி. நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாயி வஹியுன். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல. நாங்க கனவுகள் ஏதாவது கண்டா அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அத பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும். நாங்க நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாஹி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகன்கிட்ட கேக்குறாங்க, மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன். ஃபந்துர் மாதா தரா. என்ன சொன்னாங்க? யா அபதி இஃஅல் மா துஉமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிர்.

0: வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடியுங்க. பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன், அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவோட புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனைய பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுக்கோம், கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அன்போ இரக்கம் என்ன? அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும். அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க. இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்னைக்கு அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு 3-4 நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள் அவங்களோட பொசன் லீவும் வருது. அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டு வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எம்மைத்தோளமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம், இந்த பிறை 10, பிற 11, பிற 12, பிற 13, இந்த 4 நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுது என்றா, அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பசாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல் அல்ல, யாருக்கும் மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்குள்ள பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல. வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும், எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கையாக, நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, இல்லா அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்க்கும், வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது 100 ஹலால் ஆகாது, சில வேளை 50%, 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா? அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன? அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான், நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இல்ல. அதை நாங்க நினைக்கணும், எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன். நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தல, வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல. நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன? நான் எனக்கு எட்டவர் என்றா, எனக்கு பத்தவர் என்றா, அந்த பத்தவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யலா, 8 hours 10 hours என்ற பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இன்றைக்கு அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தலாம், நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவாண்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும், எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதும் அந்த குவாலிட்டி, அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால், பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆகப்பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன? நான் இஸ்லாமிய முறைப்படி. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நான் எதை சொல்லி கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த 10 நாளோட எங்களோட விஷயம் முடியறல்லே, லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆகப்பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தா தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால US ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:11 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இங்க ஸ்கூல் போறல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் பிள்ளைங்க கூட கவனமா வளர்க்கணும்னு சொல்லி காலையில ஒரு 3 hour 4 hour குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட பெருபேறுகள் நல்ல. அதே மாதிரிதான் இந்த பெண்மணிகள் அங்க ஃபுல் டைம் படிக்கிற அந்த கேர்ள்ஸ் விட இங்க குர்ஆனுக்கு கொடுக்கிற இந்த பெண்மணிகளுடைய பெருபேறுகள் நல்ல. ஏன் குர்ஆனு டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுகுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடென்ட்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோட எங்கட அமல்களுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற அல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்கட லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நஃப்ஸுக்கு ஹவாவுக்கு ஆசைக்கு பணத்திற்கு வழிபட்டு தீனை விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்கட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்கட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த பத்து நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்தி செய்வாயாக. நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை ஒட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய உறவுகள் யா அல்லாஹ் கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக போகின்றது யா அல்லாஹ், அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ், அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் யா அல்லாஹ், இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவ, இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக, அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக. எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் யா அல்லாஹ், அதை நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ், அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒண்ணும் நடக்காது யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக, கலிமாவுடன் பலனிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, நம் எல்லோரையும் ஜன்னத்தில் பிரிதோஸ் என்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக. இந்த சிறிய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا
1: أنت. இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நேர்கள் முஸ்லிம் வாழ்வியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளி வாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
3: www.muslimvanoli.com.
4: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
5: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
6: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
7: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், கொமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
6: தொடர்புகளுக்கு 0774976166.
3: You are listening to muslimvanoli.com.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
8: அல்ஹம்துலில்லாஹ், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நிம்மதியை இழக்க செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லை என்றா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க? கடவுள் இல்லைன்னா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் உண்டு இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹு தஆலா சூரத்து ஜுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுப் பஹு ஷைத்தானன் பஹுலகு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும் என்னி அவுதுபிக்க மினல் குபுதி வல் ஹபாயித் என்றுட்டு போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதிருக்கு, முஹம்மது ரசூலுல்லான் இருக்குது. அப்போ அந்த பாத்ரூம் என்றால் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லா காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமன் நம்ம பாத்ரூம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு, நிலங்கள் நிறைய இருந்துச்சு, மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க. வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹ்வை நினைக்கலை, அல்லாஹ் அதுக்கிற செய்யலை. இப்போ பாருங்க, அப்போ கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, ஓஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும், இதுதான் இஸ்லாம் விளையிட்டா. அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ, நுகையுல்லாஹு ஷைத்தானன் அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம்? சாட்டி விடுவோம். அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹாக்கு சுபஹானு தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா? தலைப்பு பாருங்க, ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை. இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்துவம் வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா? ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான்? வண்டியில் மாட்டில், மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க? விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர். வயல் காடு அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது. அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை, தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு, முளை நெல்லை ஏற்றிக்கிட்டு, நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு? ஒரு 3 மாதம் போகுது. அப்போ ஒரு 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா இல்லையே, நெல் குத்துற, நெல் குத்துறண்டா கட்டாயம். ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும். நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு நான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்கம் மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்கம் மாற்றி போடணும், ரெண்டு பேர் போடணும். அப்போ தான், அப்போ அவள் இன்றைக்கு வாடி என்ற விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்டா. இப்போ அரிசியை தயாரிக்கிறான், அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான். அரிசி மாதிரி மாவால் ஒன்றை உருவாக்குறாங்க, அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல், இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எந்த வீட்டில் அரிக்கமில்லை அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக்கு இருக்கு,
9: எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மட பொம்பளை பிள்ளையை தந்து சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க முடியாது இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு, அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறாங்க, கிளினிக்கு 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும் அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊழ்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம் உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க ஏன் வெட்டணும். அப்போ இவ்வளோ நாளாக கிளினிக் போனேன், மருந்து கொடுத்துருந்தேன், என்ன நடந்தது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா அம்புட்டு விட்டமின் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டிய வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது? எல்லாம் இருக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளாக ஆரிச்சு கொச்சிக்காய் அரைக்கிது, காஞ்ச கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோன்னா நான் அப்படியான். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உறப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உறப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில், வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி பட்டா ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு, இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு, ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாழ்வீச்சு குதிரை ஊர்வலம், அந்த எங்கள் அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை, நம்ம கண்டது சுருட்டு வாழ்வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் உம்மாமார் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து கூறுவலாம், அதில் 4-5 கலைகள் சீனடி சிலம்படி சுருட்டு வாழ்வீச்சு இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்பில் நோய்கள் குறையும், நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்கா, அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான் எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் உம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம், ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட். கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது அதனால தான், ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது, விளக்கெரிக்கிற எண்ணெய் சொல்றது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆடம்பரம் இல்லை ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கி இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை ஒரு 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடன்னு சொல்கிறாங்க. விளங்கிட்டா? அப்போ அறி ஒரு ஹதீதை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஆயிஷா நாய் கேட்டாங்க. ஆயிஷா நாய் கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க. உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க. உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க. ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க. இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க. அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸை சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம். 100,000 ஹதீஸுகளை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது. இல்லைங்கிட்டா சின்ன ஒரு சிப் 18 GB இவ்வளவு 18 GB அண்ணா இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க். இதுக்குள்ள ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் இல்லையா? 10,000 GB 1,000 GB வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயானம் போடலாம். அவ்வளவு இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான். ஆனால் இதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு. இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டு, ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை. இதாண்டே நிலைமை. அன்றைக்கு 1,000,000 லட்சக்கணக்கான அதிசயங்கள் அறிவிப்பாளரோட ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர். இன்னாருக்கு இன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவு ஆற்றல் இருக்குது, மார்க்க தொடர்புகள் இருக்குது, அவ்வளோ அதிசயம் தேடி படிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ மறந்து வச்சேன். என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு? எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க கை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவைண்டா, மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திரை அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உன் ஃபோனை தான் ஹோல் எடுப்போம்டா எடுக்க ஏலாம். நம்பர் இஞ்சே இல்லை, இஞ்சே தான் இருக்குது. இந்த நிலைமை அப்படித்தான் இருக்குது நிலம். பொண்டாட்டியில் தான் பொண்டாட்டியில் தங்கச்சிர நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு. நிம்மதியை இழக்கிறோம். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனுக்குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறும், எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது. கொச்சிக்கா துள்ளிடிச்சு தம்புது. புரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறைச்சி கறிக்கு ஒரு பக்கெட், மீன் கறிக்கு ஒரு பக்கெட், இறால் கறிக்கு ஒரு பக்கெட்டு வருது. இறைச்ச கொட்டுறது இறைச்சிக்குரிய பக்கெட்டை கொட்டினா இறைச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்ட்ட சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறைச்சி கறி எப்படி ஆக்குறது, முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்சை கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இறைச்சை கொட்டுங்க, இந்த பக்கெட்டை கொட்டுங்க, முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமாட்டோம். எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும்? காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்காந்துடலாம் இல்லை. உட்காந்தா எவ்வளோ நேரம் மிச்சம்? அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைண்டா என்ன நடந்தது? அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கு வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொம்புளையில் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் அந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க அப்படியே லைனில். அதுக்கு நேரம் இருக்குது, தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி, அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சாச்சு. பேன் மருந்து பாத்தியமா, பேன் மருந்து போடுவோம். இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீ பிரிக்குது. பேன் மருந்து போட்டுட்டு ஒரே இல்லவே ஷம்பு வருது. ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம்? இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம், அந்த ரசூலா சொன்னாங்கல்ல கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமண்டு, அப்போ நிலாக்கதை நிலாக்கதைன்றது கேள்விப்பட்டீங்களா? நிலாக்கதை நிலாக்கதைண்டா என்ன? நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துறேன் பிள்ளைகளுக்கு. நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துறேன். நிலா கதை சொல்லி சோறு தீர்த்துறேன். நிலாவை சொல்லி, அந்த கதை சொல்லி, நரி கதை சொல்லி, காக கதை சொல்லி, இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீர்த்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, பாப்பா கதை சொல்லுவா, பாப்பா வீட்டை இருப்பார்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக காலை 7 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
2: கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயர்வை, அல்லாஹுடைய பொறுமையை, அல்லாஹுடைய வீரம், அல்லாஹுடைய பலம், இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன், அல்லாஹ் எந்தளவு சக்தி மிக்கவன், அல்லாஹ் எந்தளவோர் விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களை எல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல் இன்சானு மின் அஜல், அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், பதட்டக்காரன் மனிதன். மனிதனுக்கு அவசரம், பதட்டம், பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள். ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான், அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டான். உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ், உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை. ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரை பற்றி புகழ் பாடுவதோ, அவரை பற்றி சூரியன் என்று சந்திரன் என்று புகழ் பாடுவது, இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த கடமை அல்ல. நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே? ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது, அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது, இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது களிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். களிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவார். அவர் யாராக இருக்கலாம்? அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது. கலிமா இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். கலிமாவை சொல்லவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார். இதனால்தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூறாக்கள் ஒரு சூறாதான் சூரா யாசீன். இந்த சூரா யாசீனிலே அல்லாஹ் 17 ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை ஆயத்துகள்? 17 ஆயத்துகளுக்குள். ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசீன் தெரியாதென்று சொல்ல முடியாது. சூரா யாசீனை பரக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா யாசீனுக்குள் 17 ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, சூரா யாசீன் 13 ஆயத்திலிருந்து தொடங்கி சூரா யாசீனுடைய கிட்டத்தட்ட 26-27 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த சம்பவம் என்ன சம்பவம்? சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம். இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை. உலக முடிவு வரை உள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், إذ جاءها المرسلون. நபியே, அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். واضرب لهم مثلا أصحاب القرية, ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம். கரியா என்ற அந்த கிராமம் அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு இது ஜஹல் முர்சலூன், ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை. எந்த ஊருக்கும், கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல் இல்லை, அம்பாறைக்கும் ரசூல் இல்லை, புத்தளத்துக்கும் ரசூல் இல்லை, இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை, சவுதிக்கும் ரசூல் இல்லை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபி வாரதில்லை. நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா சொல்வதைப் போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது, அவர் படித்த அறிவு அப்படியே சென்று விடும். இவ்வாறுதான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? இஸ் அர்சல்னா இலைஹி முஸ்னைன், 2 பேரை நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களை? 2 பேரை அனுப்பினோம். 2 பேர் போதா என்பதனால் ஃபக்கல்லபூஹுமா, அந்த ஊர் அப்படியே அந்த 2 பேரை பொய்ப்பித்தார்கள். 2 ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம். 3 பேர் போறாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர் சாதிக், சதூக், ஷலூம். சாதிக், சதூக், ஷலூம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க யோஹன்னா, இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை. 3 பேரை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹும் பக்கம் அழைப்பதற்கு. என்று சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாத உலமாக்களை, அல்லாஹும் பக்கம் அழைக்கும் தாயிகளை சர்வசாதாரணமாக யாரும் பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, பரவாயில்லை, ஆனால் அல்லாஹுடைய அழைப்பாளர் அவர். அல்லாஹ் சொல்கிறான், மூன்று பேரை அனுப்பினோம், ஃபகாலூ இன்னா இலைக்கும் முர்சலூன். அந்த மூன்று பேரும் போய் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கின்றோம், உங்களோட ஊர் அந்தாக்கியாவை அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம். யாரும் முஸ்லீம் இருக்க இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறது என்னண்டா, முஸ்லீமைத்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும். இல்லை, முஸ்லீமை மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள், அல்லாஹும் பக்கம் அழையுங்கள், யாரும் கோபிக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள். இது நடக்கும். இது உங்களுக்கு வக்கம், உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை, நீங்கள் நடித்து நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா? உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள். அழைப்பது குற்றம் அல்ல, தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல. தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லா. இந்த மூன்று பேரும் போய் சொல்கிறார்கள், அந்தாக்கியா மக்கள் அந்த மூன்று பேர் சாதிக், சதுக், ஷலூமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எங்களை போல மனிதன் தானே.

ரஹ்மான் உண்டை உங்களுக்கு இறக்க இல்லையே, எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க, எங்களை மாதிரி உடுப்பு உடுத்திருக்கிறீங்க, எந்த வித்தியாசமும் இல்லையே. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன், நீங்கள் பொய்யர்கள் என்று பொய்ப்பிச்சிட்டார். பொய்ப்பிப்பார், பொய்ப்பிக்கப்படுவது அது உண்மைதான். அதற்காக கலங்கிவிடக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது, அழகான முறையில் முன்வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன். இப்ப பேச்சு தொடரும். இப்ப ஒன்ற நபிமார்கள் பேசுவாங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க. அதுக்காக பயப்படுறதா? ஒரு ஆள் உங்களுக்கு நீங்க அல்லாஹுவை பத்தி அழைக்கிறீங்களே என்று அல்லாஹ் ஏசுறார், நாங்க கலங்க தேவையில்லை. உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட நீங்க கலங்க தேவை, நீங்க சந்தோஷப்படுங்க. உலக தலைவர் சூரியனை விட, சந்திரனை விட, உலகத்தின் பல லட்ச ஒளி விளக்குகளை உருவாக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டப்பேர்கள் ஒரு பட்டப்பேர் தான் மஜ்னூன், பைத்தியக்கார். அந்த பட்டம் உங்களுக்கு கிடைத்தால் சந்தோஷப்படும், உங்களை சந்தோஷப்படும்.

0: மஜ்னூன் இல்லை நபியே, இவன் மஜ்னூன் சொல்லட்டும். சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்த பாருங்க. இந்த சூரா யாசீன கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஏன், எனக்கு என்ன பிடிச்சிட்டு கேளுங்க, நான் ஏன் இன்னும் அல்லாஹுவை பற்றி பேசாமல் இருக்கிறேன், எனக்கு இன்னும் அல்லாஹுவை பற்றி பேச முடியாது, அல்லாஹுவை பற்றி எழுத முடியாது, அல்லாஹுவை தெளிவுபடுத்த முடியாது, அல்லாஹுவை பற்றி பேசுவது ஜிஹாத் இல்லையே, இது ஒரு வகையான யாரையும் கொல்றது இல்லையே, அந்த சிந்தனையும் இல்லையே, இது மக்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கும் வழி இது. இப்பொழுது சொன்னார்கள், காலூ ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன் சொன்னார்கள் ரசூல்மார்கள் மூன்று பேரும். காலூ ரப்புனா யஅலம், எங்களோட ரப் மிக அறிந்தவர், எங்களோட அல்லாஹ் அறிந்தவன். இன்னா இலைக்கும் லமுர்சலூன், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று மக்களுக்கு சொல்றார்.
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை எத்தி வைக்கிறது தான். நீங்க சூரா யாசீன்ல அதிகமாக வரக்கூடிய சொல் தான் முபீன். முபீன் கிட்டத்தட்ட ஏழு தடவை முபீன் என்று வரும். அதில் ரெண்டாவது முபீன் தான் இந்த முபீன், ரெண்டாவது முபீன் இது. முதலாவது முபீன் வருது, அதாவது 13வது ஆயத் 12வது ஆயத்தில் முபீன் வரும். ரெண்டாவது முபீன் இது,
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது, இதுதான் எங்கட கடமை. ரசூல்மார்கள் சொல்றாங்க, இப்ப அந்த அந்தாக்கியா ஊர் மக்கள் விடல, அதுக்கும் பதில் சொல்றார். சொன்னாங்க,
1: காலூ இன்னா ததையர்னா பிக்கும்,
0: சொன்னாங்க நீங்க எங்கட ஊருக்கு வந்ததே தான் எங்களுக்கு நாசம்.
1: ததையர்னா பிக்கும்,
0: நீங்க வந்ததுதான் எங்களுக்கு கெட்ட சகுனம். எச்சரிக்கிறாங்க, ல
1: இல்லம் தந்தஹூ,
0: இத தவிர்ந்து கொள்ள இல்லண்டா, நீங்க வாய்களை மூடல்லண்டா,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். எப்படி எச்சரிக்கை,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம்.
1: وَلَيَمَسَّنَّكُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ,
0: வேதனை தரும் தண்டனையை உங்களுக்கு தருவோம். ஊர் மக்கள் சொல்றார். இப்ப நபிமார்கள் பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறது திரும்ப பேசுறது.
1: قَالُوا طَائِرُكُمْ مَعَكُمْ أَإِنْ ذُكِّرْتُمْ,
0: சொன்னாங்க கெட்ட சகுனம் உங்களோட தான், நாங்கள் அல்லாஹுடையவர்கள், எங்களோட கெட்டது நாசம் இல்லை, எங்களோட உங்களோட தான், நீங்க தான் கௌமும் முஸ்ரிஃபூன், வரம்பு மீறிய சமூகம் நீங்க தான். சகோதரர்களே, இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார்.
1: وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ.
0: அந்த பட்டணத்துடைய தொங்கல் இருந்து ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ் பேரை சொல்ல இல்லை. அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா?
1: قال يا قوم,
0: என்னுடைய சமூகத்தினர்களே,
1: اتبعوا المرسلين,
0: உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள், அவங்க சொல்றதை கேளுங்க. இந்த சாதிக் சதூக் இந்த ஷலூம் அல்லது வேற யோஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றதை கேளுங்க. யார் சொல்றார்? ஊரிலிருந்து வந்த ஒரு மனிதர். தஃப்சீருடைய உலமாக்கள் தான் ஹபீபுன் நஜ்ஜா

என்று பெயரை சொன்னாங்க. ஹபீப் அவருடைய பெயர். நஜ்ஜார் என்றா பாஸ் ஓடாவி. ஹபீபு நஜ்ஜார் வந்து சொல்றார், கேளுங்க இவர் சொல்றத, வேறொன்றும் சொல்ல இல்லை. இப்ப இவர் சொல்றார், நபிமார்கள் மௌனம் மறந்துட்டாங்க, இவர் பேசுறார், என்ன ஊரவர் தானே சொல்றார்.

பூன் சொன்னார் அந்த ஹபீபுன் நஜ்ஜார், உங்கள்கிட்ட காசு கேட்க இல்லையே, உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே, கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க, அவங்க நேர்வழி அடைந்தவர்கள். எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே, ஒரு உதவியா இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் பேசுறார், இத்தமியோ பின்பற்றுங்கள், மல்லாயஸ்அலுகும் அஜ்ரா, உங்கள்கிட்ட கூலி கேட்கலையே, வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்க என்று ஹபீபுன் நஜ்ஜார் சொல்றார். அதோட ஜுசு தொடங்குது பாருங்க, ஒமாலியலா ஜுசுன்னு சொல்லுவோமே, அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே. அவர் சொல்றார், ஒம

ஊர் மக்களே, அந்தாக்கியா மக்களே கேட்கிறார், வமாலியலா எனக்கு என்ன பிடித்து விட்டது, வமாலியலா அபுதுல்லதி ஃபத்தரனி என்னை படைத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் எனக்கு என்ன பிடித்து விட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டு, என்னை படைச்சவனை நான் இபாதை செய்யணுமே, என்ன படைச்சோர் ஒன்றிருக்கிறான் அவன் தான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார், ஒரு ஊர்ல இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா? முஸ்லீம்களே உணருங்கள் கொஞ்சம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நழுக விடுறீங்களே, பேசுங்கள். அந்தந்த இடங்கள்ல போய் உங்களோட தொழிலை பார்த்துட்டு வாரீங்க, பேசுறீங்க இல்லையே, பேசுறீங்க இல்லையே, பேசுங்க, வாய தொடர்ந்து அல்லாஹை பத்தி பேசுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்க. ஒரு ஆளுக்கு அது காதுல விழும் இன்ஷா அல்லாஹ், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வெறொண்டையும் பேசாதீங்க. ஊடகங்கள், ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இத பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹுவ பத்தி பேசு, காதுல விழும் போய் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை, அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரிவராது. அல்லாஹ் சொல்றான், நான் விளங்கப்படுத்துவேன் நான் யார் என்பதை. அது காலம் முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது. கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்து கொண்டு மையத்தை வைத்து கொண்டு அல்லாஹுவை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, முடிந்து விட்டது காலம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே. வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஹபீபு நெஜ்ஜாரை போன்று மாறுங்கள், அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள். என்னை படைத்த அந்த அல்லாஹுவை நான் ஏன் வணங்கக்கூடாது? ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போக போறேன், அவர் சொல்ற, நாங்கள் அல்லாஹ்வை தானே சந்திக்க போக போறோம். என்ன முடிக்கல திரும்ப, அல்லாஹுவை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே, என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? என்ன படைத்து எனக்கு ரிசிக் தரக்கூடிய என்ற ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால், லா துக்னி அன்னி ஷஃபாஅதுஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன், யாரும் பரிந்துரை செய்து சரிவராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான் இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றார் இதெல்லாம், அவர் பேசிய ஹபீபு நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாசாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபர் தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு, உன்னுடைய கடமை பேசுவது, உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி. பேசுறார் ஹபீபு நஜ்ஜார், சொல்கிறார், சரி அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால் மூணாவது முபீன் சூரா யாசின்ல, நான் அல்லாஹுவை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே, சபர், பொறுமை சகோதரர்களே.
இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி 307 நடந்த ஒரு பாரிய ஒரு நிகழ்வு. ஹிஜிரி 307 வரலாற்றை பெறட்டுங்கள். இதிலே அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி என்ற முனாஃபிக், பெயரை பார்த்தா முஸ்லீம் பெயர் தான். அபு தாஹிர் என்றா யார் சொல்லுவான்? அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி. இவனுடைய கபீலாவுக்கு சொல்லுவது கராமிதா. கராமிதா இவன் என்ன செஞ்சான்? துல் ஹஜ் மாதம், ஹிஜ்ரி 307 துல் ஹஜ் மாதம், ஒரு படையோட மக்காவுக்குள் நுழைந்தார். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலம், லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நுழைஞ்சவன் என்ன செஞ்சான்? மக்காவில் இருந்த 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளிக்குள்ள வந்து 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளியுள்ளுக்கு கொல்றது, மத இடங்களில் கொல்றது, அல்லாஹ் சில நேரம் திடீரென்று தண்டிப்பார். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் என்பதை சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இன்று ஆடுறாங்க, எவ்வளோ விடயங்களை செஞ்சு போட்டு, அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார், அவசரப்படல் அல்லாஹ். ஹிஜ்ரி 307 13,000 பேரை, அதுவும் பெருநாள் தினம், யௌமுன் நஹர், பெருநாள் தினம் நாங்கள் உதுகியா கொடுப்போம், ஆடு மாடு அறுத்து. இவன் என்ன செஞ்சான்? 17,000 முஸ்லீம்கள் அறுத்துட்டு சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே வாரான். ரோட்ல இருந்தவங்களையும் கொலை செய்கிறான். அந்த நேரம் முஸ்லீம் ஆண் பெண்கள் காபாவை தொங்கிட்டு இருந்தாங்க பிடித்து. அந்த காபாவை தொங்கிக் கொண்டிருந்த, காபாவை சுத்தி இருந்த 1,700 பேர் அவடத்தை கொண்டார். இவ்வளோ ஜனாசாக்கள், பாதைகள் எல்லாம் ஜனாசா. என்ன இடம், எவ்வாறான இடம்! கொண்டது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்று திங்கக்கிழமை என்ன செஞ்சான்? புற 14 திங்கக்கிழமை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்திலிருந்து கலத்தினான். சொர்க்கத்திலிருந்து வந்த கல், ஹஜ்ருல் அஸ்வத் கல். புற 12 தான் இந்த 13,000 பேரை கொண்டது. அதில் 1,700 பேர் காபாவோட தொங்கி இருந்தவங்க, காபாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கொண்டுட்டார். 11, 12, 13, 14 பிறையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் கலத்தி எடுத்துட்டார். கலத்தி எடுத்து அவனுடைய ஹஜர் என்ற ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான். சகோதரர்களே, எல்லாம் செஞ்சிட்டு அவன் காபா இடத்துல கேட்டானாம், ஐன தைருல் அபாபீல், அல்லாஹ் அல்லாஹ் உன்னுடைய அபாபீல் பறவை எங்கே என்ன கேட்டானா? எவ்வளவு அல்லாஹ் பொறுத்துட்டு இருந்திருப்பார். அல்லாஹுடைய பொறுமையை கொஞ்சம் பாருங்க. அவன் கேட்ட வார்த்தை என்ன? உண்ட அபாபீல் எங்கே? அபிரஹாவை அழித்தாயே. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் وأرسل عليهم طيرا அபாபீல். அப்ரஹாவுடைய யானைப்படை வந்த பொழுது அல்லாஹ் அபாபீல் புல்புல் என்ற பறவைகளை அனுப்பி அழித்தானே, எங்கே அல்லாஹ் உண்ட படை எங்கே? எவ்வளவு சவால் விட்டார் அல்லாஹோடு. அல்லாஹ் ஒன்றுமே செய்ய இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுமையை பாரு, நாங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது. சகோதரர்களே, கிட்டத்தட்ட 22 காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லை, அவன் கலத்தி எடுத்துட்டு போயிட்டான். 4 குறைய 22 இல்லை. 22 ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காலத்தில் ஹஜ் செஞ்சவளுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய அநியாயமும் நடந்தது உலகத்தில். அது மாத்திரமல்ல, 3 தொடர்ந்து ஈராக்கிலிருந்து யாரும் ஹஜ்ஜிக்கு வரையலை. 3 தொடராக யாரும் ஹஜ்ஜிக்கு போகலார். இவ்வளோ அல்லாஹ் பொறுமையாக இருந்தார். 22 பிறகு வந்த ஒரு மன்னர் தான், ஹிஜ்ரி 339
வந்த ஒரு ஹலீஃபா இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கேட்கிறார். 22 வருஷம் முஸ்லீம்கள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. வரலாற கொஞ்சம் திரட்டுங்க சகோதரிகளே. அல்லாஹ் எங்க போனான் அப்ப? இதுதான் அல்லாஹுடைய சபர். அல்லாஹ் தீர்ப்பளிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான் அபு தாஹிருக்கு. அல்லாஹ் அபு ஜஹிலுக்கு தீர்ப்பெடுக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான். நாள் இருக்கிறது, அவசரப்படக்கூட. 22 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரர்களே, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுப்பதற்காக அவன் வரும்படி சொன்னான். அந்த மன்னர் என்ன செய்தார்? தனியாக செல்லவில்லை, சில உலமாக்களை அழைத்து கொண்டு சென்றார். பல கோடி பணம் கேட்டான். அந்த பணத்தை கொடுத்து ஹஜ்ருல் அஸ்வதை எடுக்க சென்றால் 10 ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுகளை அவன் வைத்திருந்தான். எப்படி ஏமாத்தம்! உலமாக்கள் தேவை என்பது இந்த நேரம் தான். இப்பொழுது மன்னர் உலமாக்களோடு பேசினார். என்ன செய்வது? எது ஹஜ்ருல் அஸ்வத் கல்? எவ்வாறு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அடையாளம் காண்பது? அப்பொழுதுதான் ஒரு ஆலிம் எழும்பி சென்று என்ன செய்தார்? ஒரு தண்ணிக்குள் 10 கல்லையும் போட்டார். 9 கல் கீழே தாண்டது, ஒரே ஒரு கல் மிதந்தது. அந்த கல்லை தூக்கி வந்தார்கள். அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். ஏன் ஹஜ்ருல் அஸ்வத் கல்? சொர்க்கத்துடைய கல் அது. அது தாளாது என்று இந்த ஆலிம் படித்திருந்தார். அதை கொண்டு வந்துதான் திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை இந்த காபாவிலே பூத்தினார்கள், நுழைத்தார்கள். 22 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கவில்லை. எவ்வளவு அல்லாஹுடைய சபரை பார். நாங்கள் பொறுமையிலிருந்து விடக்கூடாது. அல்லாஹும் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ், நிச்சயம் இறங்கும். நாம் நிராசையடைந்து விடக்கூடாது எதிலும். சகோதரர்களே, இந்த ஹபீபுன் நஜ்ஜார் சொல்கிறார், இன்னி ஆமந்து பி ரப்பிக்கும் ஃபஸ்மஊன் சொன்னார். நான் உட ரப்பை நம்புகிறேன் ரசூல்மார்களே. நான் அந்த அல்லாஹுவை நம்புகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள். ஊர் மக்களை பார்த்து சொல்ற சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஆனா குர்ஆன்ல அவ்வாறு இல்லை. எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அவரை அடித்தார்கள். ஏன்? அல்லாஹுவை பற்றி பேசியதுக்கு. வேறொன்றுமல்ல, தஃப்சீர்களில் வரக்கூடிய விடயம் தான் இது. ஊர் மக்கள் நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், லனர்ஜுமன்னக்கும், கல்லறிஞ்சு கொள்ளுவோம். இதே போல ஹபீபுன் நஜ்ஜாரை கல்லறிந்து கொண்டார்கள். அதே இடத்தில் அவர் மௌத்தானார். அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? உயிர் போகிறது மேலே சகோதரர்களே. அல்லாஹ் உயிரை பார்த்து சொன்னான், அப்படியே சுருக்கத்துக்கு போ. சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றி பேசுவதனுடைய கூலி விளங்குகிறதா? அல்லாஹுடைய படையில் சேர்ந்தவர்களின் கூலி விளங்குகிறதா? ஹபீபுன் நஜ்ஜாருடைய உயிரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அப்படியே சொர்க்கம் நுழை. ஹபீபுன் நஜ்ஜார் சொர்க்கம் நுழைந்தாலும் ஹபீபுன் நஜ்ஜாருக்கு கவலை, என்ற ஊர் மக்கள் இதை விளங்கணுமே. இப்ப நான் சொர்க்கம் போயிட்டேன், எனக்கு மட்டும்தானே அது தெரியும். ஆனா எனக்கு கவலை, என்ற ஊர் மக்கள், நாட்டு மக்கள், சமூகம் விளங்கணுமே. இவர் இப்ப சொல்றார், காலையாலைத்த கௌமி என்ன சமூகம் விளங்கணுமே, இது என்ன சொர்க்கத்தை அனுப்பிட்டா என்று அடிபட்ட அவ்வளவுதான் வருத்தம். அதோட சொர்க்கம் பிமாகி ரப்பி, அல்லாஹுவ பத்தி நான் பேசியதற்காக என் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். وَجَعَلَنِي مِنَ الْمُكْرَمِينَ
என்னை சங்கப்படுத்திட்டானே, இது எந்த ஊர் மக்கள் விளங்கணுமே. அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன் இந்த ஆயத்தில் விளக்கம் சொல்லும் பொழுது, உயிரோடு இருந்தும் சமூகத்தை பற்றி சிந்தித்தவர், மௌத்தானதற்கு பிறகும் சமூகத்தை பற்றி சிந்தித்த ஒருவர் ஹபீபுல் நஜ்ஜார். சொர்க்கத்தில் போய் இருந்து கவலை என்ன தெரியுமா, எந்த அந்தாக்கியா மக்களுக்கு அல்லாஹ் விளங்கணுமே இவங்க, எவ்வாறான கவலை. சகோதர சகோதரிகளே, இதுக்குத்தான் யாசின் ஓதுகிறோம். யாசின் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் எதற்கு தெரியுமா, இன்றைக்கு காலையில் யாசின் ஓதியாச்சு, ஒரு 10 பேருக்கு நான் அல்லாஹோ பற்றி சொல்லணும், 20 பேருக்கு அல்லாஹோ பற்றி சொல்லணும், என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஹபீபுன் நஜ்ஜாருடைய சம்பவம், அல்லாஹ் உடனே கீல துஹுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்கு. கால யா லைத கௌமி யஅலமூன், என்ன சமூகம் விளங்க கூடாதா, பிமா கஃபர லி ரப்பி, என் ரப் என்ன மன்னிச்சிட்டான், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்ன ரப் என்னை சங்கப்படுத்திட்டார். சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பேச்சை கேட்டு இன்றையிலிருந்து இறங்கு, இறங்குங்க, நடக்கிறது நலவுதான் நடக்கும். பேசுங்க அல்லாஹுவை பற்றி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க, அல்லாஹ் யார் என்பதை படிங்க. முஸ்லீம்களே, அதற்குத்தான் அல்லாஹ் எங்கள் உலகத்துக்கு அனுப்பிய. அல்லாஹோ பற்றி பேசாமல் வேறு வேறு விடயங்களை பேச தொடங்குவோம் என்றா, சகோதரர்களே, மௌத்து வரை அடி கிடைக்கும், மௌத்து வரை ஏற்றி கிடைக்கும், மௌத்து வரை நசுக்கப்படுவோம். இன்றைக்கு அல்லாஹோ பற்றி பேசுகிற ஊடகம் இல்லை, அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு பயம், அல்லாஹோ பற்றி பேசுவதற்கு வெக்கம். ஒருவர் முன்வாருங்கள், நான் அல்லாஹுவை பற்றி பேச போகிறேன், ரகசியமாக பரகசியமாக. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஊர், ஒரு ஊரில் உலமாக்கள் சமூகத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்து அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய. சகோதரர்களே, ஒருவருக்காக ஒரு ஃப்ளைட் போகுமா, ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து வரவிருக்கிறார் ஸ்ரீலங்கா, ஃப்ளைட் வருமா, ஒருவருக்காக லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் வருமா. இந்த ஹபீபுல் நஜ்ஜார கொண்டார்களா அல்லாஹ், என்ன செய்தான் அடுத்த ஆயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஓமா.

0: நாங்கள் அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து ஒரு படையை மறக்கவில்லை. அந்தாக்கியா என்ற ஊருக்கு நாங்கள் அனுப்பியது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது. ஒரே ஒரு சத்தம், ஏன் ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு, ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தம் தான். ஊரே மௌனித்து விட்டது, ஊரே அடங்கி விட்டது, ஊரே அழிந்து விட்டது. அந்தாக்கியா சகோதரர்களே, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அடியார்களே என்ன கை சேதம். மாயாதீஹிம் ரசூலின், எந்த தூதர் உங்களிடம் வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர் கிண்டல் பண்றீங்களே, கிண்டல் பண்ணித்தானே உங்களுக்கு இந்த விளைவு என்று அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை, ரெண்டு ஆயத்துகள் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அலம் யரௌ கம் அஹ்லக்னா கபலஹும் மினல் குரூன், நீங்க பார்க்கப்படாதா உலக மக்களே, மனிதர்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றீங்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன், குர்ஆன்ல நான் பெரிய பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் பாருங்க, இதற்கு முன்னால் நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், எங்களை மறுத்தவர்கள் எல்லாம் நாம் அழித்தோம். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், யாரெல்லாம் அழித்தோமோ யாரும் திரும்பி வரவில்லை, எல்லோருமே மண்ணுக்கு கீழ் மயித்தாக இருக்கிறார்கள். அனைவர்களையும் நான் ஒரு நாள் எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும், எல்லோரையும் எனக்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த சூரா யாசீனுடைய இந்த 17 வசனங்களையும் கொஞ்சம் படியுங்கள், விளங்குங்கள், சபரோடு பொறுமையோடு அல்லாஹும் பக்கம் மக்களை அழையுங்கள். அதற்கு பிறகுதான் உலகத்துக்கு தீர்ப்பு வரும் சகோதரர்களே. அதுவல்லாமல் அல்லாஹை பற்றி பேசாமல் ஒரு தீர்ப்பு வரணும் என்றால் அது நடக்காது, நாம் தான் அழிந்து கொண்டு செல்லுவோம். இன்னும் அல்லாஹுவை பற்றி பேசவில்லை, எங்களுக்குள் சிக்கல், எங்களுக்குள் பிரச்சனை, நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதை எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை விட நஷ்டவாளி யார் இருக்கிறான். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வாழும் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு பாஷை தெரிந்தவர்களும் உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் பக்கம் உலக மக்களை அழைப்பு விடுங்கள். ஹபீபு நஜ்ஜாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானோ உடனே எங்களுக்கும் சொர்க்கத்தை தருவான். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் பேசியதுக்குத்தான் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம். சகோதர சகோதரிகளே, வெக்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள், தைரியமாக வேறு விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதை விட்டு விட்டு அல்லாஹை பற்றி பேச முயற்சியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான தாயிகளாக எங்களை கபூல் செய்வாயாக, உண்மையான அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ சபருள்ளவன் யா அல்லாஹ், எங்களுக்கும் சபரை தருவாயாக. உலகத்துடைய நிகழ்வுகளை பார்த்து மக்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உனது குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், நாங்கள் அவசரப்படுகிறோம் ரஹ்மானே, நீ பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறாய். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இன்னஹும் யரௌனஹு பஈதன் வனராஹு கரீபா, அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள், நாங்கள் வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாய். ரஹ்மானே, உன்னை பற்றி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இந்த முயற்சியை இஹ்லாஸாக கபூல் செய்வாயாக. யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், உனக்கு மாத்திரம் பயப்பட்டு உன்னை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالًا وَكُلَّ ضَلَالَةٍ مِنَّا سَرْوَ بُغَلُمْ بُغَلْ جِيُمْ يَلَّمْ بَلَّ اللَّهَكُ سُبْحَانَهُ وَتَعَلَىٰ وَكَيْ سَلَامُمْ سَلَوَاتُمْ صَلَّى اللَّهُ عَلَيْهِ سَلَّمْ وَرْغَلْ مِيدُمْ சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. الله سبحانه وتعالى சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்திலிருந்து அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான் அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், ஒய்யு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், ஒய்யு அல்லிமுக்கும் உல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், ஒய்யு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தஅலமூன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லிம் கிரந்தத்திலே 1478 ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒருவனாகவோ சுமைகளை தரக்கூடிய ஒருவனாகவோ அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் என்னை உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தையும் வச்சிருக்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது, அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தை விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலாச்சாரம் செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீ மிதிக்கிறது, உடம்பில் ஊசி ஏற்றுறது, தெரியாதனமாக நம்ம முஸ்லீம்கள் ஒரு சாரார் அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படி என்ற பேரில் என்ன செய்யலாம், தீ மிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க, ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில் மக்களிடத்தில் பேசுகிறாங்க. ஒரு இமாமுக்கு தேவை வந்தால் மௌமும்ட்ட ஜும்மாவிலே இடையில பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயில நிற்கிறாரு அப்படி என்று கேட்கிறார் ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு. அவர் சொல்றாரு, அவர் வந்து அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் வந்து நேர்ச்சி வச்சிருக்கிறார். என்ன நேர்ச்சி வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழல்ல இருக்கிறது இல்லை, வெயில தான் இருக்கிறது, யாருகிட்டையும் பேசுறது இல்லை, மௌன விரதம், அதோட நோன்பு இவ்வளவு சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படி என்று அந்த ஒரு நபி தொடர் அவரை பற்றி விவரம் சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவரை வந்து நிழல்ல உட்கார செல்லுங்க, வெயில நிற்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது, பேசாம இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது, மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுக்கிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஒரு வாப்பாவும் மகனும் போகிறாங்க. அவங்க விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நேர்ச்சி செல்லுபடியாகவே ஏறிப்போங்க, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க, இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவரை பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார். ஹஜ்ஜிக்கு நடந்தோம், இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிள் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்துச்சுன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்துச்சுன்னா, இன்றைக்கு நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாமல் இந்த சுடுமணலில் நடந்து போக சொல்லி இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பேர் எடுத்துக்கிட்டு வியூவர்ஸை கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர், மகர் கொடுக்கறது, ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நடைபகதையாக புஷ் சைக்கிள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான், அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேற லைக்கு, எங்கே இருக்குது, ஏ அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா, அது என்ன புஷ் சைக்கிளில் போகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானத்தை எடுத்துருப்பாங்க, சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன்னு தவிர சிரமப்படுத்தலாம், அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால் ஏற்றி அதுக்குள்ளால் எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கத்தியால் குத்திக்கோங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப் என்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லித்தருதா, அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் அழகாக தான் இருக்குது, நபிகள் நான் சொல்ல ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தமுருன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ், நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. வலவ ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரன் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வஅக்தரஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் பண்ணுறவங்கள, வேதத்திலேயே பழைய வேதத்தில் இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க, அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது, அது தெரிஞ்சவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, ஒல வாமன அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால், லக்கான ஹைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ்வை சரியா ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்சர்ஹுமுல் ஃபாஸிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆலி இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபு ரஹீம், மூமின்கள் மீது.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அல்லாஹு தஆலா விரும்புகிறான் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர்ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹ்வு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் இல்லாமல் அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்லை ஜானகுங்கிற அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேராக போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரமாக இருக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா மழை வட்டிட்டு, மழை வட்டால் மேலே தானே நலையும், எப்படி கீழே நிறுவும். அப்போ அவடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளிக்கு போகாமல் இருப்பே, ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்ம சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்ச அம்மா அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்கிறாங்க, அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும். என்ன அது ரொம்ப ஹார்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு, புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம். அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ன்றா உள்ளு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உள்ளு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ன்றா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிரும், கடல் தண்ணியில் உள்ளு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உள்ளு செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியை கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்கு போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்ன்றா உள்ளு செய்கிறதுக்கு கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உள்ளு செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி. அப்போ இந்த தண்ணியில் உள்ளு செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்திருக்குது, உப்பு தண்ணியில் உள்ளு செய்யலாமா. அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆசான் எப்படி இருக்கணும், மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர வழியை பார்த்து இதுக்கே இவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு வேறுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்ததுஹு, அந்த அல் மாஹு தஹூருன், அந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உள்ளு செய்யலாம். கடல் தண்ணி இருக்குது தானே, அது சுத்தம், நீங்கள் அதில் உள்ளு செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன, உப்பு தண்ணியில் உள்ளு செய்யலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற, நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்து அதை எடுக்கலாமான்னு அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான். கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வினை வந்து என்ன செய்யப்படுது, கேட்கப்படுது, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணியக்கூடாது, அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது, சேட்டு அணியக்கூடாது, தலப்பு அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது. விளங்கிட்டா? இது மாதிரி அந்த தேவைப்பட்டது. இதுக்கே டவுட் வந்தால் இன்னும் கேட்பாரு. உள்ளே வந்து என்ன செய்ய, சிறுவல் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க. கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா, அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படின்னு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க. ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் வந்து, யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க. கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்தாள்கிட்டயே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில குறுக்கால் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், கண்டுக்கல, அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதில் உள்ளல. கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதில் உளுந்திரிக்கும், அப்படி கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கல. அது என்ன, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, அவருக்கு அது பிடிக்கல போல. இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள். பேசி முடிச்சுட்டு திரும்பி, மனிஷா இல்லை, யார் இப்போ கேள்வி கேட்டது யார் அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நான் தான் யார சொல்லலா அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் குறுக்க வந்தால் இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட பேசிட்டீங்க, அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டேன் மன்னிச்சு என்ன, இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால் வந்தவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம், ரொம்ப அழகாக அன்பாக பேசி, இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணுட்டு என்ன நினைப்பா, இவருக்கு நம்மளோட இறக்கம் இல்லை அப்படின்ட்டா. அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து, என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது. சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம், வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், பிரிங்க பார்க்க இன்னொரு கோல், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய்யி அப்படின்னா அவர் மனசு வந்துடுவார். முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா, அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா, அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன், அவருக்கும் சொல்லுமே வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு, அதை வச்சுட்டு புறவை எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க, இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க, அப்படி குறுக்க வரக்கூடாது, வந்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு பதில் இதுதான். என்ன சொல்கிறாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்குறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம், இப்போ கேள்வி இங்கே தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களில் மோசடி நடக்கும், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, காவலியின் மகன் காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கியாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யாருன்றா, படு மோசமான கொலைகாரனா இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், படு மோசமான கொலைகாரன், அவன் தான் இப்ப தலைவனா இருக்கிறான். அப்போ இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம், படிப்பறிவில்லை, என்ன அரசியல் அறிவில்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்களுக்கிட்ட ஆட்சி போனால் அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்போ அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்போவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செஞ்சல், செய்யலை, இப்படி செஞ்சிருக்கலாமே எப்படியும் கேட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு அளவுக்கு நெகட்டிவாக பேசலை, அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார்? ஒரு மாணவனிடம் எப்படி நடந்திருப்பார்? அழகாக பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெருமானா ஸல்லல்லாஹு மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பியை மீனிக்க வல கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைட்டால் சாப்பிடுங்கிறேன். இதான் மேட்டரை, உங்களோட சைட்டில் எடுத்து சாப்பிடுங்கிறதான் விஷயமே. அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க, பிஸ்மி சொல்லணும், வல கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, எல்லாவுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கெங்கே கையை போட்டு அலையாதன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைன் கத் பியதிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத் ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட்டு கிடையாது. நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுருப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவம் யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறவனு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே ஆள் பார்க்கறதுக்கு வெள்ளையாரிக்கானே இப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்போவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமையை அடித்ததில்லை. யுத்தம் கொண்டு போனால் தவிர, யுத்தம் கொண்டு போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்குமென்னு சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லும்போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவில் அது ரொம்ப சாஃப்டானது, நாவில் சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, சக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில் தராசில் வைக்கும்போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ் அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது, அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொன்னோன்னு, இப்போ சொல்லுங்க யார் சொல்லலாம் என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க, தேவையை உண்டாக்குதல். அந்த தேவையை உண்டாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்கள் சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை ஊட்டுறாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே எடுகோலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் SQ4R reading method. நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், SQ4R reading method. Sங்கிறது search, Qங்கிறது question, 4Rங்கிறது read, recite, relative, review. இந்த ஒரு மெதட் தான் கற்பித்தலுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு PhDக்காக எழுதப்பட்ட ஒரு நூலில் வந்து இது எடுக்கப்படுது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்போவே சொல்லிட்டாங்க, இந்த SQ4R reading method. அதை சொன்னாலே டைம் போயிடும். அதை இஸ்லாம் சொல், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஆசை ஊட்டுதல், ஆசை ஊட்டப்படணும். நமக்கு அது விருப்பத்துக்குரியதான ஆனால் அது ரொம்ப லேசாகும். அப்போ விருப்பத்துக்குரியது ஆக்குவாங்க ரசூல்லா. என்ன சொல்கிறாங்க, சும்மா அந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை, கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி ஃபில் லிஸான், ரெண்டு வார்த்தை, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிஸான், ரெண்டு வார்த்தை.

பிறகு கேள்வி கேட்டா திரும்ப பார்க்கணும். கேள்வி கேட்டதுக்கு பிறகு படிச்சா படிச்சுட்டு போகும்போதே ஞாபகம் பெறும். அப்ப கேள்வி ஊட்டுதல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா மக்கள்கிட்ட கேள்வியை கேட்டுருவாங்க. என்ன கேட்குறாங்க? மணின் முஃப்லிஸ்ங்கிறாங்க. பங்குரத்துக்காரன் யாரு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. யாரு யாரு யாரு தர்றாங்க? ஒருத்தர் சொல்வாரு, மன்லா இந்த ஹுதீனாரும் வலாதிரகம் ஓலெல்லாம் தி, யாருகிட்ட காசு பணம் தங்கம் வெள்ளி கா ஒன்றும் இல்லையோ அவன் தான் பங்குரத்துக்காரன், இப்படி தான் சொல்லுவேன் யாரை சொல்லாங்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா என்ன என்னென்ன வச்சிருக்கிறீங்க வங்குரத்துக்கு, விளக்கம் சொல்லுங்கள், டெஃபினேஷன் என்ன வச்சிருக்கிறீங்க? இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும், யார சொல்லா தெரியாது அப்படிங்கிறாங்க. நாளை மறுமையில் ஒருத்தன் வருவான், தொழுகு நோன்பு சக்காத்து தர்மம் ஹஜ்ஜி எல்லா நன்மைகளையும் அள்ளி கட்டிட்டு வருவான். மறுமையில் ரொம்ப வசதியாக வந்து நிற்பான். இப்போ மறுமையில் விசாரணை நடந்துடும், ஒருத்தன் எழும்புவான், மக்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் விசாரிக்கப்பான, ஒருத்தன் எழும்புவான், யாரா புகுவ தரபனி யாரா இவன் என்ன அடிச்சிருக்கிறான்பா, அப்படியா அடிச்சிருக்கிற அவன் தொழுகையை தூக்கி கொடு. இன்னொருத்தன் எழுமா, ஹூ ஆக்கல மாலி ஹராமன், இவன் சொத்து ஆனா அநியாயமா எடுத்துட்டான், கடன் பண்ண வந்தரல ஏமாத்திட்டான் பறிச்சிட்டான், இவன்கிட்ட என்னுடைய சொத்து கிடக்கு, அப்படியா ஹஜ்ஜத்துக்கு கொடு. இன்னொருத்தன் வந்து ஹோ சத்தம் பண்ணி இவன் இன்னைக்கு ஏசி இருக்கிறான், உன்னுடைய நோம்பை பிடிச்சு கொடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவருடைய அமல்கள் போய் போய் போய் கடைசியில் கையாலாக ஒன்றும் இல்லாமல் நடுத்தரும் நின்றார். செஞ்ச அமல்லாம் போச்சு, இங்கே ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, நோன்பு வச்சிருப்பாரு, தர்மம் செஞ்சிருப்பாரு, பெரிய பெரிய வணக்கம் செஞ்சிருப்பாரு, அங்கே போய் எல்லாமே போய் நிற்பார், ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கார். இன்னொருத்தன் எழும்புவான், இவன் எனக்கு ஏசிருக்காம்பா, இவங்க கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது, கொடுக்க நன்மை இல்லாட்டி என்ன செய்வான்ல, அந்த பாதிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிருப்பானான்னு பாரு, அப்படியே அவன் வழக்குமார்கள்ட்ட அவன் பாவம் அந்த பாவத்தை தூக்கி வந்த தலையில் வை. அப்போ நன்மைகளோடு போனவன் பெரிய ஹாஜி, பெரிய ஊரில் பெரிய தலைவர் என்று போனவர் ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தவங்க இங்கே பாவத்தை சுமந்துக்கிட்டு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போடப்படுறாரே அவன் தான் மங்குரத்துக்கு அரங்குறாங்க. அப்போ எவ்வளோ அழகான ஒரு கற்பித்தல், இன்னைக்கு நிறைய இப்படித்தான் இருக்குது. மச்சினமாற சொத்தை சீதனமாக வாங்கி அதில் வெள்ளாமை செஞ்சு ஹஜ்ஜிக்கு போய் வந்து உம்ராக்கும் போய் வந்திருப்பான், அங்கே மச்சினை வந்து வழி இல்லாமல் இருப்பான், நாளை மறுமையில் எல்லோரும் நிற்பான். எல்லாமே இங்கே சொல்லலாம், நாம் அன்பளிப்பு விரும்பி கொடுத்தது, அவுக தந்தது, உங்களோட பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுங்கன்னு கொடுத்தது எல்லாம் சீதனம் தான் மறுமையில் வரும். இங்கே வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏஜென்ட் வேலை செஞ்சுக்கிட்டு போராடு பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அது ஒன்றும் செய்யணும்னா அண்டுக்கிட்டு அடுத்தவன் சொத்தை சுரண்டிக்கிட்டு. இன்னைக்கு வளவுகளுக்கு வேலிகள் எவ்வளவு நடக்குது தெரியுமா? உறுதிப்படி வளவை காணலை அவன் சொல்ல, அதுக்கு ஒன்றும் செய்யணும்னா நீங்கள் போய் அங்கே தேடுங்கன்றா, அங்கே போனால் ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்ய முடியலை. உறுதியில் இருக்கிறது பத்து பாகம் பண்ணால் வளவில் இருக்கிறது எட்டு பாகம், ரெண்டு பாகத்தை காணலை. அல்லாஹ் மறுமையில் எல்லாம் விசாரிப்பான். அப்போ அடுத்தவனுடைய சொத்தை சுருட்டிக்கிட்டு அடுத்தவன் மனசனும் அடிச்சுட்டு அடுத்தவனை திட்டிக்கிட்டு இன்னைக்கு மேடை ஓட்டு அடுத்தவன் மானம் வாங்கப்படுது. மேடை ஓட்டு அடுத்தவனை திட்டுறதுக்கண்டே அடுத்து திட்ட வருகிறார் என்று தான் அடுத்த ஆள் அழைக்கிறதே, அடுத்தவன் மானம் வாங்கப்படுது மேடை ஓட்டு. அப்போ இப்படி இன்னொருத்தன் மானத்தை வாங்கிட்டு இருந்தால் மறுமையில் திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்படி திருப்பி திருப்பி கொடுக்கப்பட்டு அவன் வங்குரத்துக்காரன போவான். அப்போ இது வந்து கேள்வி கேட்டு கற்றுக் கொடுத்தல். அல்லாஹ் குர்ஆன் அப்படி தான் சொல்லுவான், அல்காரியா மல்காரியா உமாதுராக்க மல்காரியா, அல்காரியாங்கிறது இன்ட்ரடக்ஷன், அல்காரியான்னு நல்லா சொல்கிறான், மல்காரியான்றது கொஷன், அல்காரியாண்டா என்னன்னு கேட்குறான், ஒமாதுராக்க மல்காரியா அதுவும் ஒரு கொஷன், அல்காரியாண்டா என்னன்னு இதுக்கு முன்னே தெரியுமாங்கிறான். இப்போ தேவையை உண்டாக்குறான், இதான் எஸ்கியூங்கிறது, இதை உண்டாக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதான் கயாமத்தினாலங்கிறான். மறக்குமா? மறக்காது. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறை, கேள்வியை உண்டாக்கி மக்களுக்கு விவரத்தை சொல்லி மனசில் பதிய வைக்கிறது. இன்னொன்று காட்சிப்படுத்துதல், காட்சிப்படுத்த பல புலன்கள் பயன்படுத்தப்படும் போது ஞாபக சக்தி வரும். அப்போ இந்த கற்பித்தல் இன்னைக்கு ஸ்கூல்களில் லேபுகள் வச்சிருக்கிறது, அசைன்மெண்ட் கொடுக்கறது, இப்போ என்ன வந்து நீங்களே செஞ்சுட்டு வாங்க என்று அசைன்மெண்ட்டை கொடுக்கறது, இது செஞ்சுட்டு வாங்க, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு வகையான இலையை கொண்டு வாங்கங்கிறது, இந்த பஞ்சால் ஒரு முயலை ஒட்டிக்கிட்டு வாங்கங்கிறது, காட்சிப்படுத்துதல், பிள்ளைகள் கையாலே அதை செய்ய வச்சு பாரு, அப்படியே மனசில் பதியும். அப்போ மனசில் பதிய வைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரோட்டில் போகும்போது சஹாபாக்களோட போகும்போது ஒரு செத்து போன ஆடு கிடக்குது, சின்ன ஆடு, சின்ன செவி உள்ள ஆடு, ஆட்டிலேயே வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம், அந்த வெள்ளாடு அது விலை குறையும், செவி பெருசாக இருந்தால் அது விலை கூடினது, செம்மறி ஆடு அது விலை கூடினது, இந்த சின்ன செவி உள்ள ஆடு வந்து செத்து கிடக்குது, அதுவும் சின்ன ஆடு செத்து கிடக்குது. ரசூலுல்லா அந்த ஆட்டை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க, தூக்கி பிடிச்சி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதை யார் ஒரு தீனாருக்கு வாங்க போகிறீங்கன்றாங்க. சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லா உயிரோடு இருந்தாலே ஒரு தீனார் புரியாது, செத்து வேற இருக்குது, தோலையும் எடுக்கணும், சின்ன ஆடு இது எதுக்கு யார் ரசூலுல்லா வேணாமே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சரி காசு வேணாம், சும்மா ஆருக்கு எடுக்க தேவைங்க, சும்மா தாரம் ஆருக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னு, சும்மாவும் வேணாமே யார் ரசூலுல்லா இது எதுக்கு அப்படிங்கிறாங்க.

0: உறுப்பை தூக்கி போட்டுட்டு கையால் தூக்குறாங்க, காட்சிப்படுத்துறாங்க, மனசுக்குள்ளே கேட்குறாங்க, யாருக்கு தேவை, யாருக்கு தேவைங்க, இல்லையே வேணாமே, தேவையில்லாதே, அற்பமானதே, மனசுக்குள்ளே அதை சிறுமைப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ தூக்கி போட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் செத்துப்போன இந்த ஆட்டை விட அற்பமானது, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு கற்பித்தல், காட்சிப்படுத்துதல், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஆசிரியராக, ஒரு பிளஸ்பில் உள்ளவராக, ரொம்ப சாஃப்டானவராக இருந்திருக்கிறாங்கங்கிறத நாங்கள் அந்த ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த ஆசிரியரை பின்பற்றி அவருடைய போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கி, அல்லாஹ் நாளையில் சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும் தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்குறார், நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறேன். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன், விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால் அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழில் கையை வைக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்க, கரிபு இல்லையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்தவர்கிட்ட, அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ள ஆணி அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார், தெரியுமா, உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புவியான்னு கேட்டா, இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்ட்டையாவது விபச்சாரம் செய்யறது விரும்புவியா, இல்லை என்றார். உன் சாட்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன், நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் உன்னால? அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலேயே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான், நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை தீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமென்றதா? அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன், என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன், நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது, என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன், நான் இன்னொருத்த மனைவியை பார்க்கக்கூடாது, என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன், நான் எப்படி இன்னொருத்த மகளை சைட் அடிக்கிறது? இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாமல் போய் காய்ச்சி நிற்பார், அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடி தான் ஹாஸ்பிட்டலில், அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம் 12 மணிக்கு இறங்கி வரான். அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாகட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும், அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லோம் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்ட வழிபட்டுறோம், ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்ட்ட வந்துடும், வெளியில் பர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகாக இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா, ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்கறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கிறோம்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅன கைரு லியஹ்லி, நான் என் மனைவிக்கு சிறந்தவர் தான். வேணும்னா கேட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பத்தி, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளவு அழகான ஒரு டெபினேஷன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யாரு தெரியுமா? மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானி வயதிங்கிறான். ஒரு முஸ்லீம் யாரு தெரியுமா? அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கறுத்து இருந்தா முஸ்லீமா? அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்க செலுத்தல, டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரு. அங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழியில மெடிக்கும், பிள்ளை செலவு கட்டாம போலீஸ் தேடும். அவரை ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பாரு. சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்கா கொடு, மணி மக்களை ஒழுங்கா பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையா நடந்துக்க, தகப்பனுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்ப குடும்பத்தை எல்லாம் பார்க்கல, ஊர் சேவையும் அதுலயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்ல போட்ட போடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேரு. இப்ப கொடுக்கும்போது அப்படி பேச கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணு இல்லை, முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தா தான் முஸ்லீம், அவ்வளவுதான். அப்ப தொழுதுற நோம்பு பிடிக்கிறது அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால இருந்தவர்த்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெபினேஷன், அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு, நாவால கூட பிரச்சனை வரக்கூடாதுடா, எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? அடுத்தவனுக்கு கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? தூள் அடிக்கிறவன், தூள் விற்கிறவன், வீடு சீக்கிரட் விற்கிறவன், கம்பெனி நடத்துறவன், லேபல் ஒட்டுறவன், வீடு போயில கொடுக்கறவன், வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய புள்ளி விபரத்தின் படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால மட்டும் சாவுறாங்க. அப்ப வீடு கம்பெனி நடத்துறாரு ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ள இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுத்துறாங்க, அது லேபல் கொடுக்கறது, வீடு வாக்குறது, வேண்டது, கம்பெனி விற்கிற கடை, இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அவனால சாவுறாங்கடா, 25,000 பேர் இலங்கையில சாவுறாங்க. ஒரு நாளைக்கு 70 to 75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்யறவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? அவ்வளவு லேசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே டெஃபினேஷன் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது. அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஆக்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி
3: தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வனஸ்தயீனுஹு வனஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ் வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅது. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அது. ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும், இது சரியா இது பிழையா, நான் வந்து இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா இஹ்லாசாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம், அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான், அதனுடைய பண்பாட்டு ரீதியான, அதே போல அதாவது நற்குண ரீதியான, ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம், அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும், பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை, அதாவது எடுக்கவில்லை. காரணம் அது வந்து ஒரு ஒரு ஒரு அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக்கு ரீதியான, அதாவது நட்புண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்ப நமது இந்த உரையை இப்ப கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்கலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்கலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்கலாது. அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மறுமையை பத்தி சொல்ற டைம்ல வத்தரன்னாச சுக்காரா வமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அதாபல் வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள் ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது, அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இதே சுக்காராண்ட வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்றா, சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம், சக்கராண்ட என்னாசு போதை, சக்கராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை வந்து என்ன ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நான் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்க அழுக வரும், உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது நல்லது விளங்கிட்டா, நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதுலேயே ஒரு அழுகவர், இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானேன்னு ஒரு அழுகவர், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75% தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இதற்குள்ள இருக்க முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனிதன் அந்த எண்ணங்களால வயப்பட்டவர், எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்டவர். அப்ப எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். ஒரு மூமினானவனாக இருந்தான் சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். எத்தனையோ எண்ணங்கள் நாங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும். பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதுபோல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம். மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது எண்ணங்களை வெளிப்படுத்துற உணர்வு முறை, உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது. இதே நேரம் சிந்தனையை வெளிப்படுத்தினா கருத்து முறை, தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம், வெளியே சொல்லிடுவோம், பிழையான கருத்தை சொல்லி விடுவோம், மகிழ்ச்சியான கருத்தை சொல்லி விடுவோம், வழிகாட்டல் கருத்தை சொல்லி விடுவோம், வழிகெடுக்கும் கருத்தை சொல்லி விடுவோம். எங்க பிறந்தது, எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது. அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும் பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும், ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார், அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவர் கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அப்படி இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வருமானா, நான் முனாஃபிக்கா, இப்ப அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில நான் கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமை எல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது, இது இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்? இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்ததுதான். அதை நம்ம தனி தலைப்புல பேசியிருக்கிறோம். எப்படி என்றால், நயவஞ்சகமும் இங்கிதமும், நயவஞ்சகம் வேறு இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபா கிட்ட சில வார்த்தைகள் வருது, இன்னால நக்ஷிரு அலா வுஜூஹி கவுமின் வ இன்ன குலூபனா லதல்அனுஹும். சில மக்களை பார்த்து நாங்கள் பள்ளிலிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படையா பழகுங்க, ஓப்பனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன? பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் இன்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலையோட இருப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாவீங்க. இதெல்லாம் வந்து சும்மா அந்த மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர, ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால் தான் புரிந்துணர்வு வரும்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இது எப்படி சொல்வார்கள், ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால், வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர, வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி தினி சொல்றேன், எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இது எப்படி என்று சொன்னால், கருத்து ரீதியான அம்சங்கள், என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சிக்கின்றிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகிற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். சோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் இந்த பகுதிகளை சுட்டி காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி, பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக், அதாவது குணரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது. அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாம இருக்கு, ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர் அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடிக்கின்றிருப்பாங்க. இதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்துல யார்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இயலாத கேள்விகள் ஒவ்வொரு மனிதன்ட்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன? அப்ப சைக்கோலஜியில ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசுல நீங்க கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசா இப்ப கெட்டு பேத்திக்கிறீங்கன்னு டக்கு நம்பிடுறதே, எவன்ட்டையும் திருப்பி கேட்கலாது, சரியா, யார்கிட்ட பதில் சொல்லலாது. ஓகே, அப்ப நான் கெட்டு போனதுக்கு காரணம், சின்னத்துல நான் ஏற்கனவே கெடு கெட்டு பேத்திக்கிறேன், அதனாலதான் நான் இப்ப ஃபுல்லா கெட்டவன் ஆகிக்கிறேன் போல. அவனுக்கு ஒரு வாரம் ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது, என்ன நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்து வந்தா என்ன காரணம், நீ ஒரு வாரம் ஆறுதலா இருந்துடுது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, வேற அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, இதே அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க. அப்படின்னு பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்றையலாம் பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே, சாராயம் குடிச்சவன திருத்தேலாண்டு, அப்படி என்ன முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு, சஹாபாக்கள் ஜாஹிலிய காலத்தில், அவங்களாலேயே மாற்றம் முடிந்தது. அமெரிக்கால ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்றம் முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இபிலிஸ் கருத்து, இபிலிஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்தீங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான், அவனை மாத்தவே இல்லாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடும், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். சோ இதனால தனிப்பட்டதியா ஒருத்தட்டையும் கேட்டு அதை பதில் சொல்லவும் இல்லாது, தனிப்பட்டதியா அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில இருக்கும். இது போன்ற உணர்வுகளும், அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள் மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கண்டே இருக்கும். கேள்வி என்ன செய்யும், வந்து கண்டே இருக்கும், ஆயிரம் கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி ஒரு வரும் திடீர்னு. ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரல, அவர் தெரிஞ்சவராய்ந்து ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராய்ந்தா இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருங்களே. அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அவர் பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால, சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிருவோம்,
5: வெளியே போயிடுவோம் என்று ஒரு கட்டுப்படுத்திக் கொள்வோம் நிற்பார். கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதான், பதிலை விட சரியா இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்வியில் அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது. படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமெண்டா, பதில சொல்லாம ஒரு பக்கத்தில் நின்று கண்டிருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். தொழுவாரு, நோம்பு பிடிப்பாரு, ஹஜ்ஜி செய்வாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும், இன்றைக்கு வெடிக்கும் என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார், மத வெறுப்புண்டு வளரும். மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளி மாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது. ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துற சஹாபாக்கள் இப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும் என்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரிவான். ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபரா இருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்ற இருப்போம். இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம், இருப்போம் அதுல இருப்பான். மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை ஒத்த பொதுவாக ஒரு நாள் இருக்கிறது வேற, ஒரு மௌலவி இருக்கிறது, ஒரு இமாம இருக்கிறது, ஒரு மதீன இருக்கிறது வேற, அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில் இருக்கு, அது வேற. ஆனா டோட்டலா வெறுப்பாரு. வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாதுக்கு என்ன காரணம்டா, கருத்து முரண்பாடு அப்படி என்றுட்டு அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இல்ல அங்க எலோபதி ஹோமியோபதி பஞ்சர் பிரசன் ஆயிரம் கருத்து முறை ஒருத்தர் ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறேன், அப்ப போகலாமா? ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும், அதுதான் மனிதன் வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும், இதுல சரி இருக்கும், நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு, ஸ்கூலுக்கு போகலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடை நம்ம எடுத்துக்கணுமா, ஸ்கூல் போகலாமா, போயலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்துல கருத்து முரண்பாடு, இந்த மார்க்கத்துக்கு போகாம இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க, பெருசா படிச்சலிக்க தேவையில்லை. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்க பதில் காணாம இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும், வளரும். அப்ப இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள் இருக்கும். எங்களை பத்தியும் அவங்கள்ட்டையும் பதிவு இருக்கும், அவர்களை பத்தியும் எங்கள்ட்டையும் என்ன செய்யும், பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழியலாமோ அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லிருக்கு. எல்லாவற்றுக்கு முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு கொடுப்ப, இதுல புரிஞ்சுவங்க உணர்வு செய்த நான் சொல்றேன், உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே. ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யணும் அதுல சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மௌத்த மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத ஆயிரம் பேர் என்னது அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்துல அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள், எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறான், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை வந்து அறிஞ்ச உத்தரவாதம் இருக்கணுமா இல்லையா, அறிஞ்ச உத்தரவாதம் இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம் அதை அறிஞ்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். இப்போ முதல் பதில் எங்களுக்கு என்னண்டா, இந்த உலகத்தை நீங்கள் எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு ஒரு கருத்தை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க. நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனால் எனது சூழல், எனது நிர்பந்தம், எனது அதாவது ப்ரெஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலைக்கிறேன். சொன்னால் வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய அடைய, ஒரு 60-70 என்று வயது அடைய அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மேக்சிமமா ஒரு 60-70 என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்கள்லாம் அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம், அந்த உணர்வு வந்து அவசரமா அவங்களை அள வைக்கும், அவசரமா அவங்கள புறக்கணிக்க வைக்கும், அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதல் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனா அதை நெகட்டிவ் சைட்ல மட்டும்தான் நாங்க பாத்திக்கிறோம். எது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைட்ல மட்டும்தான் பாத்திக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல். அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹது யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க. இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள் இழப்புகளை சொல்லு. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறாண்டா, அதான் இன் தகூனு தலமூன ஃபஇன்னஹும் யலமூன கமா தலமூன் வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூ. உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன வலி? உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு யுத்தம் செய்த இறைவன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரா நிசா. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனவழிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மனவழிகளை அல்லாஹு தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். அப்ப அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹு தஆலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், பொறுத்து கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு ஒரு மனிதன் வேண்டாம் எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கு நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்போ முதலாவது நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ அதுபோல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வழிகளை, நாங்கள் சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்றை சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது. புரிய வைக்கலாம நம்ம ஒரு பாதையில போ, நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழலாம் உருவாயிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு வழங்கப்படுத்தலுமா? பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கும் விளங்கப்படுத்தலாம், விளங்கப்படுத்த இயலாது. விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும் ஓரளவுக்கு, இல்லைன்னா சக்சஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டிருப்பான், நான் நேத்து தானே உனக்கு சொன்னேன், முந்த நாள் தானே உனக்கு சொன்னேன்னு நீங்கள் விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா? ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னான். வெளிப்படுத்தவும் இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லை. கடைசியில் இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சு திருப்திப்படு. இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகியான்னு கேட்கிற, நீ தானே பெஸ்ட்டு சொன்ன மனுஷன் திருப்தி தேவையில்லை, நீ மனுஷன் தானே, உன்ன திருப்தி அவனுக்கு என்னதுக்கு தேவை என்று யோசிக்கவில்லையா? எப்படி பதில் சொல்றேன்னா, எனக்கு அல்லாட திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லை. அதையே அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிறான்னு கேட்கலாம். அப்ப நீ மனுஷன் மலக்கானி. அப்ப எனவே இந்த வார்த்தை பில மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை. அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்வோம். நீங்க அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி கொத்தேன்? நீங்க எப்பயும் அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், அதனால உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வேதனை வரமா இல்லையா? அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை. எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஒரு அளவுக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான். 60 வருஷம் குஃபர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வோட திருப்தி அடைஞ்சிடறாங்க. மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒன்றை மாத்தி சொன்னானுங்களா, அவ்வளவுதான், அப்ப தலைகீழ் ஆயிரும். இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளை, இந்த உணர்வு சார்ந்த இந்த பகுதிகளை பற்றி இதில் பேசப்பட்ட, நான் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த அஹ்லாக் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சம்பவத்தை சொல்றான். அதாவது அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று, தனது மகன்மார்கள் எல்லோரையும் எகிப்துக்கு போறாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வர்றது. அப்ப சொல்றாங்க இங்க ஒரே பாதையால என்ன செய்ய வேண்டாம், என்ன நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே பாதையால போக வேண்டாம், நீங்கள் என்னது அபுவா முத்தஃபர்ரிகா, பல பாதைகளால் என்ன செய்ய எய்ப்துக்குள்ள போங்க அப்படின்றான். இப்ப ஒரு வாப்பா இப்படி சொல்றாருன்னா, அந்த ஒரு தந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, அதன் காரணமாக தந்தை சொல்றாரு ஒரு பாதையால போக வேண்டாம், நீங்க பல பாதையால போங்க, அல்லது எகிப்து கண்டைக்கு என்ன பல வாசல்கள் இருந்தன, அந்த பல வாசல்களால் என்ன செய்ய போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அறிஞர்கள் அது என்ன காரணமாக அவர் சொன்னார், கண்ணீர் சம்பந்தமாக சொன்னாரா, அல்லது வந்து இவர்கள் வந்து என்னது கொலை செய்யப்படலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம் என்பதனால சொன்னாங்களா, பொறாமைப்படலாம் என்று சொன்னார்களா, அது காரணங்கள் தஃப்ஸீர்கள் வருகின்றன. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான் சூரா யூசுஃப்ல, வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவர்கள் அந்த எகிப்துக்குள்ள தந்தை சொன்னது போல, அமரஹும் அபூஹும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு முன்மாதிரி, அது தனி ஒரு தலைப்பு, தந்தை கட்டளையிட்டது போல அவர்கள் நுழைந்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா, இவங்க தான் யாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்க, அவங்களதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் தந்தை கட்டளையிட்டது போல அவர்கள் என்ன அந்த எகிப்துக்குள் நுழைந்த பொழுது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் நேர்மையா இருக்கு. நம்ம வந்து நம்ம சகோதரனுத்தர கிணத்துல தள்ளி நொத்தன வரலாற்றை எப்படி எழுதுவோமா, பாப்பா சொன்னது போல அவ போய் நடிச்சு போனான்னு தான் எழுதுவோம், எப்படி எழுதுவோம், நடிச்சு அவன் போனா அப்படின்னு தான் எழுதுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் தந்தை சொன்னது போல போன பொழுதுன்னு நேர்மையா என்ன செய்யறான், அந்த நேர்மையான வார்த்தை இப்ப குர்ஆனுடைய உண்மை தன்மைக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் சரியா, அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, மகான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, சரி அப்படி போனதுனால அல்லாஹ் அல்லாஹுத்தால அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்க நாடி இருந்தா தடுத்திருக்கீங்க மனுக்கிறாள், எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் அப்படி கட்டளையிட்டு இவர்கள் சென்றதுனால அல்லாஹ்வுடைய ஆபத்தில் எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது, அல்லாஹுத்தால நாடிட்டாண்டா இவர் இப்படி சொல்றதுனால எந்த ஒரு ஆபத்தை என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது சொல்லிட்டு அல்லாஹுத்தால சொல்றாங்க. உள்ளங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப கதாஹா, யாக்கூபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு உள்ளத்துல, இப்படி சொல்லணும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருந்தது, அதை அவர் தீர்த்து கொண்டார். இல்லா ஹாஜதன் ஃபி நஃப்ஸி யாக்கூப கதாஹா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளத்துல இதை சொல்லணும், இந்த ஒரு ஆபத்து இவருக்கு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு, அதை அவர் சொல்லி என்ன செய்தார் தீர்த்து கொண்டார். அல்லாஹுடைய விஷயத்துல என்ன எந்த மாற்றமும் என்ன செய்யலாது செய்ய முடியாது, ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த ஆசை, இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் இப்படி போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப், யாக்கூபுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நஃப்ஸில் இருந்த அந்த தேவையை அவர் என்ன செய்தார் தீர்த்து கொண்டார். சொல்லிட்டு இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னா, நம்ம கொடுத்த அறிவால் அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார், நம்ம கொடுத்த அறிவால அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, செஞ்ச வேலை அறிவு சார்ந்த வேலை, அவர் அறிவோட தான் அது என்ன செஞ்சாரு சொன்னாரு, அதே நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையும் என்ன செய்யல தடுக்க முடியாது, ஆனா அவர் அதை ஏன் செஞ்சாரு அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, உள்ளத்துல உள்ள ஒரு தேவை. இப்படி பிள்ளைய ரோட்ல பார்த்து போங்கன்னு சொல்றத நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன்ற, ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு நீ எல்லாம் என்ன செய்வானா ஒரே ரோட்ல போகவானா பிரிஞ்சு போங்கன்னு சொல்றத அவருடைய உள்ளத்துல உள்ள ஒரு தேவை, அவர் வந்து அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா அறிஞ்சு வச்சுக்கலாம். உங்களோட சின்ன பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு ஒரு ரெண்டு வயசுல மூணு வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க, இத 50 வயசாக அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க, உனக்கு நான் சின்ன வயசுலேயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு அப்படியா போட்டோ ஒன்று எடுக்கலையான்னு கேட்பான், சரியா போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல அப்படியா சரி ரைட் அவ்வளவுதான், ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நினைச்சுக்கிறாரு செஞ்சுக்கிறார் என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை, ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வு உங்களுக்கு வேற, நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்லுவோம், அவனோட சின்ன வயசுலயே அவர் உம்ரா, யாரா ஒருத்தர் சொல்லுவாரு அவங்க எத்தனாவது உம்ராண்டு, அவன் 20 வயசுல உம்ரா செய்யறானே பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற பாப்பா தான், அவன் 2 வயசுலயே உம்ரா செஞ்சிட்டான், அவளு வயிற்று இல்லைங்களே நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு பாப்பா, அவன் என்ன பாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்டும் என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா அவன் நினைப்பானே தவிர, நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன் நாமளும் நம்ம பாப்பா தான் சொல்ல போறோம் சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அதை ஒதுக்கி சொல்றான், இல்ல ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப், அந்த தந்தையுடைய மனசுடைய எதிர்பார்ப்பு, அந்த தந்தையின் மனதுடைய எதிர்பார்ப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இது எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன் என்ற சிந்தனை நமக்கு நிறைய வரணும், நிறைய அதாவது ஆழப்பதியணும், மேலோட்டமா போகக்கூடாது. எந்த ஒரு இடமும் வார டைம்ல இந்த நிமிஷம் நான் இந்த குடும்பத்தில அல்லது இந்த சமூகத்தில அல்லது யாருக்கோ நம்ம செய்யக்கூடிய நன்மையோ அல்லது கெடுதிகளோ எதுவாக இருந்தாலும் ரப்பி இப்ப இதை அறிஞ்சவனாக இருக்கிறான், இப்ப நம்ம எண்ணத்துல போகக்கூடியதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னும் நாங்க துவால என்ன சொல்லுவோம், அத மட்டுமல்ல எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள், அதாவது வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்திலே இதை மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை, என்னை பத்தி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தனை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா? அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான். அவன் எல்லாவற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க நன்மையே செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய விசாலத்துடைய அளவை நீங்க ரஹ்மத்துடைய விசாலத்துடைய அளவை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையே செய்ய மாட்டீர்கள். அல்லாஹ் போதுமானவன் இருந்துருவீங்க, அவ்வளவு விசாலமானவன். அல்லாஹ்வுடைய தண்டனையின் விசாலத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் பயனளிக்காது, அதையும் சேர்த்து என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இன்னொன்று பாருங்க, நபிமார்ற விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, அதாவது ஜெய்தெல்லாம் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நான் ஜைனப் ரதி அல்லாஹு அன்ஹா தலாக் பண்ண போறேன், அவங்க என்ன செய்ய போறேன், நான் தலாக் பண்ண போறேன், தலாக் பண்ண போறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இடம் தான் ரசூலுல்லாஹி சொல்ல வேண்டிய இடம், இது அரிசி நடுங்கிற வேலை, தலாக் பண்ணாதீங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லல, விளங்கிட்டா? அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்லயே வரக்கூடிய வரலாறு. அப்ப தலாக் பண்ண போறேன், தலாக் இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்துங்க, தலாக் பண்ண வேண்டாம் திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொன்னபிள்ள ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்லிட்டார், என்ன நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டார். தலாக் பண்ணிட்டேன் சொன்னதோட என்ன, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு பிறகு என்ன, ஏன் தலாக் பண்ணவங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி என்றாலும் ரசூலாங்க என்ன செய்யல, சொல்லல. அதே போல அவங்க ரெண்டு பேரும் பகைவர்களா மாறவும் இல்லை. இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்கில் கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா, மனைவி பெரும்பாவி, கணவன் அல்லது பெரும்பாவி, ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நரகவாதியை முடிவெடுத்துருது, சரியா? கணவன் மனைவி பிரியறதாலோ, ரெண்டு நட்பு பிரியறதாலேயோ, ஒரு ரெண்டு பேரும் சண்டை வாரத்தாலே நரகவாதி ஆகணும் கடமையெல்லாம் இல்லை. ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படல, சரியா? அது அது பொது அளவுகோல் சார்ந்தது. இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தலாக் பண்ணாதீங்க, தலாக் பண்ணாதீங்க என்று சொல்ற நேரத்தில் என்ன மன போராட்டத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன வெளி அல்லாஹ் எதை வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள் மறைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது, ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம், ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம். உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், வத்துஃபி ஃபி நஃப்ஸிக், உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைச்சு கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹு முபதி, அல்லாஹ் வெளிப்படுத்த இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு அல்லாஹ் மறைச்சு விட்டுருவான், ஆனா நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றதான் ரசூலுல்லாஹோட பயமே. ரசூலுல்லாஹோட பயமே என்னன்னா, இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக, அதாவது ஜெய்து வந்து வளர்ப்பு மகன் தான், மகன் அல்ல, அவர் என்ன மகன் அல்ல, அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறுமெண்டா, அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் அல்ல என்றது என்ன செய்யும், இன்னும் நிரூபணமாகும், அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாஹிலியத்தை என்ன செய்யும், உடையும். இது அல்லாஹுத்தால செய்தால் இந்த மக்கள்கிட்ட எனக்கு என்ன பேர் உண்டாகும்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த மூன்று சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா, வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது. இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான், மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. ஜல்ஜலா என்றால் ஜல்லா, சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல், அது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது. அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்ஜலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷை உன் அவீம், அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும். அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும், தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தது குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும் பயத்தால். பயம் ஏற்பட்டு குட்டி அது அதுவாகவே வெளியேறிவிடும், அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். ஒத்தரன்னாச சுக்காரா ஒமாகும் ஒமாகும்பி சுக்காரா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல, வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால்தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும், நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது எப்படி, ஜில்ஸாலஹா, அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃஉல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன், அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும். ஜில்ஸாலஹா லஹா ஹா என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான், அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம், ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும். ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு, இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இஸ்ராஃபீல் சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவாரோ அப்போது ஏற்படும். சூரை ஊதக்கூடிய மலக்குடைய பேர் என்ன? பேர் என்ன? இஸ்ராஃபீல். சூரை ஊதக்கூடிய சாஹிபுல் சூர். அல்லாஹ் சொல்கிறான், வநுஃபிஹா ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும் நேரத்தில் فصاعق من في السماوات ومن في الارض الا من شاء الله, வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம், மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிப்ரீலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லு மன் அலைஹா அல்லாவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அது போன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும், மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஆனால் இது எப்போது ஏற்படும்? அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூரிய எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் வந்துவிட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். யக்தரபலின்நாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் மு'ரிதூன். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்அம், கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக், சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாய் நுனியில் வைத்து வானத்தையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஹரஜ என்றால் வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜ் அல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅக்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை, அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை, சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும், அந்த நடுக்கம் ஏற்பட்டால், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றியிருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள். அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அஃலாத கபிதிஹா, அதனுடைய ஈரலை வெளிப்படுத்தி விடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சால் உஸ்துவானி மின் ஸஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய

இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? இந்த தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், திருடியவன் சொல்லுவான், கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான் மூன்றாவது வசனம், வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது, முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று. அல்லாஹை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு உண்டாகிவிட்டது என்று கேட்பான். இந்த பூமி ஏன் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது, ஏன் இந்த நடுக்கங்கள் ஏற்படுகிறது, என்ன நடக்கிறது எம்மை சுற்றி என்று மனிதன் திக்கித்து நிற்பான். மறுமையில் எம் நிலையை அல்லாஹ் சொல்கிறான். யாரோ நிற்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, நான் நிற்பதை நீங்கள் நிற்பதை அல்லாஹ் சொல்கிறான். மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அந்த நாளில் துஹத்திசு அஹ்பாரஹா, ஹதச என்றால் ஒரு செய்தியை பற்றிய நினைவை எமக்கு தருதல், ஒரு செய்தியை பற்றிய நினைவை தருதல். அஹ்பாரஹா, அந்த செய்திகளை அது வெளிப்படுத்தும், அதை நினைவுபடுத்தும். வஹ்ரஜத்தில் யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படும். எது அறிவிக்கும்? அஹ்பாரஹா, அந்த பூமி அறிவிக்கும். எந்த பூமி? எந்த பூமியில் நாம் வாழ்ந்தோமோ, எந்த பூமியின் மேல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் நம்முடைய வருமானத்தை நாம் ஈட்டுகிறோமோ, இந்த பூமி செய்தியை அறிவிக்கும். யாருக்கு செய்தி அறிவிக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள் ஒரு முறை. யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா, ஓதிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா அந்த பூமியுடைய செய்தி என்னவென்று, எதை அறிவிக்கும் அந்த பூமி என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு ரசூலுஹு அலம், சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். فَإِنَّ أَخْبَارَهَا أَن تَشْهَدَ عَلَى كُلِّ عَبْدٍ أَوْ أَمَةٍ بِمَا عَمِلَ عَلَى ظَهْرِهَا. அந்த பூமியுடைய செய்தி, அதன் மீது வாழ்ந்த ஒவ்வொரு அடிமையான ஆணும் ஒவ்வொரு அடிமையான பெண்ணும் எதை செய்தார்களோ அதை அந்த பூமி அறிவிக்கும். ஒவ்வொரு மனிதனும் அந்த பூமியின் மீது செய்த காரியங்களை அந்த பூமி பேசி அறிவிக்கும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்திலே வாழ்ந்தான், இந்த இடத்தில் வாழும் போது இவன் இதை செய்தான், சுப்ஹானல்லாஹ், இவன் இந்த இடத்தில் நடந்தான், இந்த நடை இதற்காகத்தான், யா அல்லாஹ், இந்த இடத்தில் இவன் சம்பாதித்தான், இதுதான் அந்த சம்பாத்தியத்துடைய நிலைமை, யா அல்லாஹ், இந்த தவறான செயலை இந்த இடத்தில் செய்தான், அதுதான் இந்த செயல், யா அல்லாஹ் என்று பூமி ஒவ்வொரு அடியானும் செய்த செயல்களை பற்றி அதுவே சாட்சி சொல்லும். சொன்னார்கள், பூமிக்கு அல்லாஹ் நாவை கொடுப்பான், அந்த நாவை கொண்டு பூமி ஒவ்வொரு அடியானுடைய செயலையும் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்காக வைக்கும். சாட்சிகள் நிற்கக்கூடிய நாள் அது, கண்ணியத்துக்குரியவர்களே. எல்லாவற்றையும் அல்லாஹ் சாட்சியாக மாற்றுவான். அல்லாஹ் எதிலும் அநீதம் செய்ய மாட்டான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் சாட்சியாக மாற்றுவான். நாம் நடந்த பூமி சாட்சியாக மாறும், எம்முடைய தோள்கள் சாட்சியாக மாறும், எம்முடைய பார்வை சாட்சியாக மாறும், என்னுடைய கரம் சாட்சியாக மாறும், எம்முடைய நாவுகள், எம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சியாக மாறும். லிம ஷஹித்தும் அலைனா, தோலை பார்த்து அவன் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான்.

0: ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அந்த தோள் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்லஷை. யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச வைத்தானோ அவன்தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் பூமிக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். இந்த மனிதன் இதன் மீது செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்துவதற்காக பூமி காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் எதுவும் யாரும் பேச முடியாது. ரப்பி ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா ரப்பி ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு கிதாபா யௌம யகூமு ர்ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமூன். யாரும் பேசிவிட முடியாது. இல்லா மன் அதின லஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் பேசுவார்கள். மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் தன் நாவை கொண்டு பேச முடியும். வேறு யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸிராத்துடைய பாலத்தை நபிமார்கள் கடப்பார்கள், அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் நபிமார்களும் பேசுவார்கள், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. இதை தவிர நபிமார்கள் எதையும் பேச மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்தவுடன் அதன் செய்திகளை எல்லாம் பூமி அறிவித்து விடும். அக்பாரஹா, அந்த செய்திகள் எல்லாம் நடந்தவை, புதிய செய்திகளை அறிவிக்காத பூமி. எது நடந்ததோ அந்த செய்திகளை எல்லாவற்றையும் அறிவித்து விடும். எதையும் யாரும் மறைத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அதே மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான், அந்த நாளில் யஸ்துருன்னாஸ், மனிதர்கள் திருப்பப்படுவார்கள். இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள். எதன் பக்கம் திருப்பப்படுவார்கள்? விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்று திருப்பப்படுவார்கள். அல்லது அவன் வாழ்ந்த பூமி மீண்டும் அவன் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அந்த பூமியில் திருப்ப கொண்டு வரப்படுவான். யௌமயஸ்துருன்னாஸ், மனிதர்கள் எல்லோரும் திருப்ப கொண்டு வரப்படுவார்கள். அல்லது விரண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். சூர் ஊதப்பட்டவுடன், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுந்தவுடன் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா நுஃபிக ஃபி ஸூர் ஃபல அன்ஸாப பைனஹும், சூர் ஊதப்பட்டால் எந்த உறவுகளும் இருக்காது. தந்தை என்றோ தாய் என்றோ மனைவி என்றோ கணவர் என்றோ பிள்ளைகள் என்றோ யாரும் உறவுகளை கொண்டாட முடியாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைமை, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம் மகளுக்கு நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எம்மால் தாங்க முடியாது. என் மனைவிக்கு ஏதாவது சோதனை என்றால், வேதனை என்றால் எம்மால் தாங்க முடியாது. அந்த நாளில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் பாதுகாத்து விடு, போதும். என் மனைவியை வைத்துக்கொள், என் பிள்ளைகளை வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லுவான் மனிதன். அல்லாஹு அக்பர். அல்லா சொல்கிறான், மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள், ஒன்று கூட்டப்பட்டு மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். இரண்டு கூட்டம் தான், ஒன்று வலதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம், இடதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம் என்று பிரிக்கப்படுவார்கள் மனிதன். ஒருவன் ஷக்கை, இன்னொருவன் சயீத், ஒருவன் மகிழ்ச்சியானவன், இன்னொருவன் துர்பாக்கியசாலி, ஒருவர் சொர்க்கவாதி, இன்னொருவர் நரகவாதி என்று மக்கள் அணி அணியாக பிரிக்கப்படுவார்கள். அங்கு ஏழை என்றோ பணக்காரன் என்றோ அதிபதி என்றோ ராஜா என்றோ மந்திரி என்றோ செல்வந்தவன் என்றோ பிரிவுகள் கிடையாது. ஒரே பிரிவு தான், ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டம். ஏன் பிரிக்கப்படுகிறது? லியூரவு அமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பதற்காக. மனிதனுடைய எல்லா அமல்களும் காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுக்கி வநுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த நன்மை தீமைகளை பதியப்பட்ட ஏடு அவர் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும் இக்ரா கிதாபக், என்ன சொல்லப்படும்? என்ன சொல்லப்படும்? இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். எந்த புத்தகத்தை? நான் வாழ்க்கையில் செய்த பாவங்களை, நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகளின் புத்தகங்களை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படும். இக்ரா கிதாபக், நீ செய்த நன்மை படி, நீ செய்த பாவம் படி என்று சொல்லப்படும். மனிதன் படிப்பான் வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டால். எந்த கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான்? வலது கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான். அவன் மட்டும் படிக்க மாட்டான், உலக மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பான், இதோ என் புத்தகம் படித்து பாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். இதோ என் தௌஹீத், இதோ என் தொழுகை, இதோ நான் செய்த நல்ல அமல்கள், இதோ நான் நடந்த நேர்மையான செயல்பாடுகள், யாருக்கும் இந்த பூமியில் அநீதமளிக்காத நன்மைகள், இதோ படித்து பாருங்கள் என்று அறிவிப்பான். யாருடைய கரத்தில், இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று. வரா அவ்வஹரிஹி, தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்வான். இந்த நேரத்தில் எமது புத்தகம் கொடுக்கப்பட்டால் படிக்க கொடுப்போமா மறைப்போமா? மனைவிக்கு சென்று இதோ என் புத்தகம் படித்து பார் என்று கொடுக்க முடியுமா? நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை காட்டி. நம்முடைய பிள்ளைக்கு போய் உன்னுடைய வாப்பாவாகிய நான் செய்த அமல்கள் இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்று காட்ட முடியும்? அந்த புத்தகம் இறக்கப்பட்டால் இக்ரா கிதாபக், நீ படி, நீயே தீர்ப்பு செய்து கொள். அல்லாஹ் சொல்லி விடுவார், நீ படிச்சு பார்த்து, நீயே உனக்கு தீர்ப்பு செஞ்சு கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை சொல்கிறான், உதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அது உள்ளவற்றை பார்த்து பாவி பயந்து நடுங்குவான். சொல்லுவான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த சிறிய பெரிய எல்லாவற்றையும் இது விடாமல் பதிவு செய்திருக்கிறது. வஜது மா அமிலு ஹாதிரா, நீ என்ன செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய். வலா யஸ்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் உனக்கு அநீதம் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் செய்த நன்மை தீமைகளுடைய ஏடுகள் எமக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் செய்த பெரிய நன்மையாக எமக்கு நாளை மறுமையில் தெரியும். எதுதான்? தொழுகைக்கு முன்னால் தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை, சமூகத்தார்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செய்த நன்மை பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகளாக மாற்றப்படும். சிஜில்லாத், 99 சிஜில்லாத்துகளாக, ஏடுகளாக அவையெல்லாம் மாற்றப்படும். ஒரு ஏட்டுடைய தூரம் ஒரு பார்வை இருக்கக்கூடிய தூரம் வரை, அவ்வளவு தூரம் அவனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், துன்கிரு மின் ஹாதா, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா என்று கேட்பான். நீ செய்த அமல்கள் தானே, எதையாவது மறுக்கிறாயா, அல்லது உனக்கு பதிவு செய்த அந்த மலக்குகள் எதையாவது அநீதமாக பதிவு செய்தார்களா என்று கேட்பான். தப்பா ஏதாவது மலக்குகள் பதிவு செஞ்சிட்டாங்களப்பா, இது நீ செய்த அமல்கள் தானே என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமா யா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, நீ கவலைப்படாதே என்று கூறி அந்த 99 ஏட்டில் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துமாறு சொல்லுவான். ஒரே ஒரு ஆவணம், அந்த 99 ஏட்டில் அந்த ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தராசை நிறுத்துங்கள் என்று. தராசை நிறுத்துங்கள் என்று 99 ஏட்டுடைய அமல்களும் ஒரு தராசில் வைக்கப்படும். அந்த ஒரே ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், 99 பாவங்கள் நான் செய்த ஏட்டில் இருக்கிறது, இதை நீ எனக்கு அநீதம் செய்யப்படாது என்று ஒரே ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தி இன்னொரு ஏட்டில் வைக்கிறாய், இன்னொரு தராசில். இந்த ஒரு ஆவணம் இவ்வளவு பெரிய பாவங்களின் நன்மைகளையும் என்ன செய்ய போகிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு அநீதம் அளிக்கப்படாது என்று. அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான் அவனுக்கு இருந்த தௌஹீத் அது எழுதப்பட்டிருக்கும். அந்த தராசு நிறுத்தப்பட்டவுடன் அந்த அத்துணை நன்மைகள் பாவங்களையும் இந்த இரண்டு வார்த்தை மிகைத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுவின் வார்த்தையை எதுவும் மிகைக்க முடியாது. தௌஹீத் எம்மை பாதுகாக்கும், அதற்கு பிறகு தொழுகை பாதுகாக்கும். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியாக இல்லை என்றால் மற்ற அமல்கள் கெட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சொல்கிறான், யூரவ்வ அமாலஹும், அவர் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பான் அல்லது அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக முடிக்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ومن يعمل مثقال ذره شرا يرى. رسول الله صلى الله عليه وسلم இந்த வசனத்தை குறிக்கும்போது சொன்னார்கள், இந்த இரண்டு வசனமும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது, ஒட்டுமொத்தத்தையும் அடக்கியது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மறுமையில் வெற்றி. فمن يعمل مثقال ذره خيرا يرى. ஒரு அணு அளவு, அளக்க முடியாத ஒரு அணு அளவு ஒருவன் நன்மையை செய்தாலும், அந்த நன்மைக்கு அதுதான் கூலி என்றாலும், அதையும் மறுமையில் பெற்றுக் கொள்வான், கூலியாக பார்ப்பான். ஒரு அணு அளவு அவன் தீமை செய்திருந்தாலும் அந்த தீமையையும் அவன் பெற்றுக் கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த நன்மையையும் நீங்கள் எந்த நன்மையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் சதக்காதான் என்று சொன்னார்கள். அழகிய வார்த்தை பேசுவதும் சதக்காதான். அந்த நன்மையும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதன் எழுந்து நிற்பான், அவன் வலதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், இடதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், முன்னால் பார்ப்பான், நரகத்தை பெற்றுக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், எது ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா, அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகிய வார்த்தையும் ஒருவேளை நாளை மறுமையில் உங்களின் நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அந்த அழகிய வார்த்தையுடைய கூலியையும் மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கெட்ட வார்த்தை பேசினால் அந்த கூலியையும் மறுமையில் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்த எதுவும் கூலி கொடுக்கப்படாமல் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வரான். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீங்கள் உள்ளத்தில் ஒரு கருத்தை நினைத்தாலும் அந்த கருத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது நன்மையா தீமையா என்று பிரித்தறியப்பட்டு, அது அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான், அது அணு அளவு இருந்தாலும் அதனுடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தின் மூலமாக, இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் அநீதம் அளிக்க மாட்டான். அவன் செய்த நன்மை அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை கொடுப்பான், அவன் செய்த பாவம் அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூராக்களில் சூரத்து ஜில்ஜால் மிக முக்கியமானது. இதா ஜில்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலாக, பூமி நடுக்கத்தால் பயங்கரமான நடுக்கத்தை கொண்டு நடுங்கக்கூடிய நேரத்தில், அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ, பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும். அதனுடைய சுமைகள் என்றால் அதில் மரணமானவர்கள் அல்லது அதனுடைய கஜானாக்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். வஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வகாலல் இன்சானு மாலஹ, மனிதன் கேட்பான் என்ன ஆகிவிட்டது என்று. யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹ, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். யௌமைதின் துஹத்திசு அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவுஹாலஹா பி அன்ன ரப்பக அவுஹாலஹா. ஏன் அந்த பூமி செய்திகளை அறிவிக்கும்? அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ் அதற்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையின் மூலமாக அந்த பூமி செய்திகளை அறிவிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் அது நடக்காது. பி அன்ன ரப்பக அவுஹாலஹா யௌமைதி யஸ்துரு நாஸு அஷ்தாதா. மனிதர்கள் எல்லோரும் பிரிவாக ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? லியுரவு அமாலஹும், அவரவர்களுடைய அமல்களை அல்லாஹ் காண்பிப்பதற்காக, கூலி கொடுப்பதற்காக. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் விசாரணையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக, மறுமையின் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்முடைய ஏட்டை வலதுகரத்தில் தருவானாக. அல்லாஹ் மறுமையில் வரக்கூடிய எல்லா இழிவுகளை விட்டும், கேவலங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை தூரமாக்குவானாக. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்களே, இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
3: முஸ்லிம் வானொலி .com.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
4: الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة اضاء له من النور ما بين الجمعتين او كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை, மனித சமூகம், எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸா வஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள் கொடையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரா சூரத் அல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹ்ஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்அத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக, அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆகப்பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் உலகத்தினுடைய ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது, தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதி கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம், திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார், மீண்டும் குதிரை மிரளிகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது, பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடி பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை, அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள்.
5: அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹ்வின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு

0: கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால், ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும். அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு 3 கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள். அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார்? ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார் என்ற 3 கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிப்பாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. 1 நாள் கழிகிறது, 2 நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் 1 பலமுறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக 1 நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, 1 வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடு வகியின் தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும். எவ்வளவு பதற்றம்! நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள், 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு உவஜா. அந்த இறக்கிய வார்த்தையே அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வார்த்தையின் ஊடாக அல்லாஹ் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார். நபியினுடைய தேட்டத்தின் விடிவு இந்த சூரத்துல் கஹ்ஃப். நபியினுடைய ஏக்கத்திற்கு விடிவாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினார். நபியினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நபியினுடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தி வைப்பதற்கு அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ்? அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்குகிறான். வலம் யஜ்அல் லஹு உவஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது
1: அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர்ض ஜீனத்தல்லஹா. இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம். லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துலுக்கு செய்தியை பதிவு செய்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா. இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்து விடும். இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமேயானால், உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் 5 சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் 5 சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை? அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடி தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள் சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 ஆண்டு காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வாரு. உம்ராவினுடைய ஃபருதுல கடைசி ஃபருது என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு மொட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா மொட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000கணக்கான புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹு அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக, இது யதார்த்தம். உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம். காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹு அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல், ஒரு மனிதர் 300 ஆண்டு காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம்? பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும். சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா, அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையிலே இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்ததல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம். அவர்கள் சொல்ல அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த நாணயம் எங்கிருந்தது? எங்கள் பாக்கெட்டில் இருந்தது. எப்பொழுது இருந்தது? சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது. இல்லை, நீங்கள் உறங்கிய காலம் 300.
2: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبركني يا சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தின் மீது நபியின் நேசம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். நபியின் நேசத்தோடு இந்த உம்மத்தை கட்டி போடுகிற போதுதான் அந்த உம்மத் சீரான இஸ்லாமிய பாதையில் பயணிக்கும். இன்றைக்கு இந்த உம்மத் நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரும் அங்கமாக கருதாமல் செல்லுகிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகளையே விட்டுவிட்டு போவதற்கு சமமாக ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த அம்சங்களாக இருந்தாலும் சரி, உதாரணமா இன்றைக்கு நாம் 2024 விடை கொடுத்து விட்டு 2025 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த புத்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டு வந்தவுடனேயே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அல்லது இந்த புத்தாண்டில் நான் ஒரு புதிய தீர்மானத்தினுடைய வாழ்க்கைக்கு எடுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொள்வது அல்லது ஏதேனும் புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொள்வது, நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவது அல்லது புத்தாண்டை முன்னிட்டு யாரிடமாவது அடம் பிடித்து ட்ரீட் வைக்க சொல்லி அதிலே கலந்து கொள்வது, வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை சமூகத்தில் இதை யார் செய்யும் போதும் மார்க்கத்தின் ஆர்வலர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன செய்வாங்க, வழக்கம் போல புத்தாண்டு இஸ்லாத்தில் கூடாது, புத்தாண்டு ஹராம், வாழ்த்து சொல்வது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இது சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு, நம்ம ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது அல்லது புத்தாண்டை கொண்டாடுவது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஏன் இந்த முஸ்லிம்கள் ரொம்ப அடிப்படைவாதத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா, முஸ்லீம்கள் நினைக்கிறேன். எந்த நான் முஸ்லீமோ நம்ம புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன செய்யறது இல்ல, அவங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீங்க நன்றாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவேற்றப்படும் போது நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தனித்துவமான பாதையில் போகிறார்கள். தனி பாதையில் அல்ல, தனிமைக்கும் தனித்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, புரிஞ்சுதா உங்களுக்கு? தனிமையாக செல்வதற்கும் தனித்துவத்தோடு செல்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பல பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, இல்லை. என்ன பிரச்சனை சொன்னா, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய சுன்னாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த அகலு சுன்னாவிலே இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது போன்ற விஷயங்களில் இன்னும் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு வரவில்லை. உதாரணமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றது கூடாது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களுடைய காணொலி அல்லது அவர்களுடைய ஃபத்வா அல்லது அதற்கு முன்பு இருந்த அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் இதெல்லாம் பகிர்ந்துதான் இதை கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2025 என்று சொல்லும் போது அது என்னது? கிபி 2025 ஆமாவா இல்லையா? 2025 போது அது என்னதுங்க? கிபி. கிபின்னா என்னது? கிறிஸ்த். அப்ப யாரோடது சம்பந்தப்படுது? அப்ப இது எப்படி நீங்க காமன்டேன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2025 வரும்போது அதுல தெளிவா வருது என்னன்னு வருது, கிறிஸ்துவுக்கு பின். அது சரியா தவறா, சரியான ஆண்டைத்தான் அவர்கள் சொல்கிறார்களா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இப்படி ஒரு புத்தாண்டு என்கிற ஒரு விஷயத்தை சமூகத்திலே ஒரு செலிபிரேஷனுக்குரிய ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அம்சமாக அது மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற போது, ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது, அதனுடைய பின்னணியில் உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பவும் பட்டவர்த்தனமாக ஒரு மதத்தின் அடையாளமாக இருப்பதுதான், பட் அது கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே எதற்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால், கொண்டாட்டத்திற்கு இன்றைக்கு மக்கள் அடிமை. அதனாலதான் வீட்டில் அன்றாடம் கொண்டாட வேண்டிய அம்மாவை என்றைக்குமே கொண்டாடாமல் வருடத்திற்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். அம்மாவா இல்லையா? தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை எப்போதும் மதிக்க வேண்டிய மக்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் வருடத்திற்கு ஒரு நாள் மே 1 வந்து விட்டால் தொழிலாளர்கள் தினம் என்று வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் தினம், அன்னையர் தினம் என்று ஆரம்பித்த நாட்கள் இன்றைக்கு கேலண்டரை நாம் புரட்டி பார்த்தால் வருடத்திற்கு 365 நாட்களும் என்ன செய்யப்படுது? யாருக்காவது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. அப்படியே நாட்கள் இல்லை என்றால் நோ ப்ராப்ளம், அந்த ஏரியால இந்த நாள் நீ வச்சுக்கோ, இந்த ஏரியால நான் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒரே நாள் 2 கொண்டாட்டங்களுக்கு கூட என்ன செய்யப்படுகிறது? பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களை, இஸ்லாமியமாக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நமக்கு கொண்டாட்டங்கிறது இதுதான், 2 தான் நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்படிதான் ஆஷுரா நோன்பை குறித்து கூட சொல்லும் போது எப்படி எல்லாம் தூதருக்கு அது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மகத்துவப்படுத்தக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட்டத்தில் இருந்து தவிர்த்து, மூசா நபி அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அவங்கள விட நமக்குத்தான் ரொம்ப சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நோன்பைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் ஆக்கினார்களே தவிர எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கல? கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கல. ஆனா இதை யார் ஏற்றுக்கொள்வா? அதுதான் பிரச்சனை. இதை ஏற்றுக்கொள்வது யார்? நபி, நபியினுடைய சுன்னா, நபியின் நேசம் அப்படின்னு யார் பயணிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாம் அப்படியே தேசிய நீரோடையில கலந்து என்ன என்ன பண்ணிருவீங்க? தேசிய நீரோடையில கலந்து, தேசிய நீரோடையில நம்ம கலக்க முடியுமா? முதல்ல முதல்ல எது தேசிய நீரோடைன்னே யாருக்கும் தெரியல. அப்ப அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த உம்மத்தை கட்டமைப்பதற்கும் இந்த உம்மத்தை கட்டி அணைப்பதற்கும் அல்லது இந்த உம்மத்தை சரியான முறையில் கட்டுப்பாடுக்குரிய ஒரு கூட்டமாக ஆக்குவதற்கு ஒரே வழியும் ஒரே தீர்வும் நபியின் நேசம் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை இறக்கி அதே வேளையில் அந்த வேதத்தை போதிப்பதற்கு, அந்த வேதத்தை எடுத்துச் சொல்வதற்கு, தன்னுடைய இந்த வஹி என்கிற இறை செய்தியை எத்தி வைப்பதற்கு ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹு அஸ்ஸா வஜல் தூதரை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில கட்டம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், முந்தைய வேதம் அப்படியே அமுல்ல இருக்கும், ஆனா அதை எடுத்து சொல்வதற்கு யார் வருவா? இன்னொரு தூதர் வருவா. அப்ப இந்த உம்மத்தை, இந்த உம்மத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யல, தூதரை பிரிக்கவே இல்லை. இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒப்பான ஒரு வாழ்க்கையில் அவர்களை நிலைப்படுத்துவதற்கும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் அவர்களை உருவாக்குவதற்கும் கொள்கை சார்ந்த ஒரு நெறியில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரை தான் ஒரு முக்கியமான ஒரு உபகரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்தே வைத்திருக்கிறான். அதனாலதான் மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் இந்த நபியோடு சம்பந்தப்படுகிறது. நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் யார்? இஸ்லாமிய ஷரியத் படி அவன் ஒரு காஃபிர், அவன் மார்க்கத்தை புறக்கணித்தவன் ஆவான். நபியின் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலேயே இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ நபியின் நேசம் என்பது சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வளரும் இளம் தலைமுறைக்கு அடிக்கடி அடிக்கடி நாம் போதிக்க வேண்டியது இந்த நபியினுடைய வாழ்க்கை குறித்து தான். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலும் நபியின் வழியை விட்டுவிட்டு அவர்களுக்கு விருப்பமான வேறொரு வழிகளிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த நபியை குறித்து நமக்கு எப்படி சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலு மின் அன்ஃபுசிக்கும், உங்கள் இனத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் இந்த உலகத்திலே பல விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வானவர்களை நியமித்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு தூதுவர் என்று அனுப்பப்பட வேண்டும் என்கிற நாட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யல, ஒரு வானவரை தூதுவராக அனுப்பவில்லை. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுவராக அனுப்புகிறான். ஏன், ஒரு வானவர் அனுப்பப்பட்டால், ஒரு வானவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு போதித்தால், அல்லது ஒரு வானவர் மார்க்கத்தை 100% பின்பற்றினாலும் மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானவர், அதனால அவர் தூய்மையாக வாழ்ந்துட்டாரு, மனுஷனா இருந்தாதான் மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படியே நேக்கான வந்துருவாங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்பும் போது எப்படி சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார், உங்களை போன்றே தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு தூதுவர், உங்களை போன்றே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை பெற்றவர், உங்களை போன்றே ரத்தமும் சதையும் கொண்டவர், உங்களை போன்றே உருவ அமைப்பை கொண்டவர், லக்கத் ஜாஅக்கும் ரசூலு மின் அன்ஃபுசிக்கும். ஆனா இந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறான், இந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தருகிற எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த தூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷரியத்தாக தந்திருக்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்றால், அது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதில் உங்களை விட அவர் கவனமாக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கிறார், ரவுஃபுன் ரஹீம், இரக்க குணமுடையவராகவும் மிக பெரும் அன்பு கொண்டவருமாயிருக்கிறார். தூதருக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறான் என்றால், தன்னுடைய அஸ்மாவு சிஃபாத் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும் யாருடைய பேர், யாருடைய பேர் தான், அல்லாஹ்வுடைய பேர். ஆனா இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேர் இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அர் ரவுஃப் எனும் போது அதற்கு வேற அர்த்தம், அல்லாஹ் அர் ரஹீம் எனும் போது அதற்கு வேற அர்த்தம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உம்மத்திற்கும் இந்த தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறான், தனக்கு பெயர்களாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்களை கொடுக்கிறான், ரவுஃப், இவர் மிகப்பெரிய பரிவு காட்டக்கூடியவராக, அன்பு காட்டக்கூடியவராக, பாசம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரஹீம், மேலும் இரக்கம் கொண்டவராக, கருணை கொண்டவராக இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுவதைத்தான் நீங்க கவனிக்கணும், ஃபைன் தவல்லவ், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்து விட்டார். எப்படி, இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்துவேன் என்கிற நிலைக்கு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால், ஃபகுல், நபியே நீங்கள் சொல்லி விடுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழு பொறுப்பையும் சாட்டுகிறேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன் மகத்துவமிக்க அர்ஷின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு நபியே நீங்க சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது, நாம் நேர்பட, நம்முடைய வாழ்க்கை சீர்பட, நம்முடைய இந்த சந்ததிகளுடைய வாழ்க்கை சரிபட, எல்லாத்துக்குமே சகோதரர்களே நபியின் வாழ்க்கை தான் தேவைப்படுகிறது. நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய வரலாறு, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய குணநலன்கள், நபியினுடைய ஒழுக்க மேம்பாடுகள், நபியினுடைய நடவடிக்கைகள், நபியினுடைய நடத்தைகள், அதை ஆழமாக நாம் புரிந்து உணர்ந்து தெளிந்து தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசையும் எப்போது நம்மிடத்திலே வருகிறதோ நாம் எந்த கலாச்சாரத்திற்கும் உட்புகுந்து விடுவோம். நம்மளை வந்து இந்த நியூ இயர்லாம் பாதிக்காது. நபியின் நேசம், நபியின் சுன்னாவை நீங்க முன்னாடி வைக்கும் போது தமிழ் புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, இப்படியே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் உலகத்தில் 1000 மொழிகள் இருக்கும். அப்ப 1000 புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடணுமா? என்னையா உங்க லாஜிக்கு? இந்தியாவிலே பிறந்து விட்டோம், சரி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில, இப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறோம். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் மொழியை சேர்ந்தவன், என் மனைவி ஒரு மொழியை சேர்ந்தவள், என் தாய் தந்தை இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டா எத்தனை புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடுவது? அப்போ என் அன்பார்ந்தவர்களே, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, அல்லது எந்த பெயரிலே வந்தாலும் சரி, கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு கிடையாது. அதை நாங்கள் கொண்டாட்டத்திற்குரிய தினமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற இந்த ஹிக்மாவை, இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை எப்போது நாம் இலகுவாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா, நபியின் சுன்னாவுக்குரியவர்கள் நாங்கள். எப்படியாப்பட்ட நபி? அந்த நபிக்குரிய சிறப்பு என்ன? இந்த நபிக்குரிய மேன்மை என்ன? இந்த நபி இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்? இந்த நபி இந்த உம்மத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன? 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்? உலகத்தில் அப்படி யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள். சொல்ல

தன்னை புகழக்கூடிய தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இல்லை. அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்கள் உலக ரீதியான ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போதையாக மாறியது. அந்த போராட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறியது எனும் போது அந்த போராட்ட பாதையில் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருந்திருக்கலாம். அதற்காக பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டிருக்கலாம். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏன் சிறைச்சாலைகளை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா நம்ம நபியினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் தனி வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் பிரித்து வைக்கல. கொள்கை சீர்த ரீதியான வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையையும் அவர் தனித்தனி டிராக்ல வைக்கல. சித்தாந்தத்திற்காக ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்காக ஒரு வாழ்க்கை என்று அவர் வாழவில்லை. அவருடைய சிந்தனை எதுவாக இருந்ததோ அதுவேதான் அவருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அவருடைய கொள்கை எதுவாகவோ இருந்ததோ அதுதான் அவருடைய கோட்பாடாகவும் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையாகவும் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நபி சகோதரர்களே, நம்முடைய இதயத்திற்குள் இருதயத்திற்குள் இரண்டரை கலந்து விட வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள், அந்த நபி குழந்தைகளுக்கு ஆரம்பித்து, இளைஞர்களுக்கு ஆரம்பித்து, வாலிபர்களுக்கு ஆரம்பித்து, திருமணமானவர்களுக்கு ஆரம்பித்து, வயதானவர்களுக்காக வரை அந்த நபி செய்யாத சேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு நீங்க நினைப்பீர்கள், இந்த நபி குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நபி வாலிபர்களோடு இளைஞர்களோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படித்து பார்த்தால் நாம் நினைப்போம், ஆஹா, இந்த நபி முழுக்க முழுக்க இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாற்றை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தூய்மையே எந்த புரட்சியாளருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க முடியாது. எந்த புரட்சியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு துறை அவர்கள் எடுப்பார்கள், ஒரே ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த துறைக்குள் அவர்களால் என்ன சாதிக்க முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எவ்வளவு தூரம் உயர முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமோ அதைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு சமூகம் சாதிய பாகுபாடுகளால் பாதிக்கப்படுகிறதா, அதற்கு எதிராக ஒருவர் களம் காணுகிறாரா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவார், அவ்வளவுதான். அது பாராட்டத்தக்கதுதான், ஆனால் போற்றத்தக்கதல்ல. போற்றத்தக்கது எது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மட்டும்தான். அவர் மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை பாருங்கள். உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். உசாமா இப்னு ஸைத் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய புனைப்பெயரை பற்றி சொல்லும் போது ஹிப்பு நபி என்கிறார்கள், நபியின் செல்லப்பிள்ளை அல்லது நபியின் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தூக்கி கொஞ்சுவார்கள், தன்னுடைய தொடையின் மீது என்னை அமர வைப்பார்கள், இன்னொரு தொடையில் ஹசன் ரழியல்லாஹு அவர்களை அமர வைப்பார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கட்டி அணைப்பார்கள். அதற்கடுத்து ஒரு துவா செய்வார்கள், அல்லாஹுமர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ், இந்த இருவர் மீதும் இரக்கம் காட்டுவாயாக, ஃபஇன்னி அர்ஹமுஹுமா, நானும் அந்த இருவர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் போனால் சிறுவர்களை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தொலை தூரத்திலே இப்படி பின்னாடி நிற்கக்கூடிய சஃபுகள் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து பள்ளிவாசல் இப்படி மாடிப்படி பள்ளிவாசல்கள் அல்ல, கிரவுண்ட் ஃபுளோர் நம்ம ஜென்ஸுக்கு கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேடிஸ் கொடுத்துருவோம், அப்படியா இல்லை. ஆரம்ப சஃபுகள் ஆண்களுக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் பெண்களுக்காகவும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தொழலாம் என்கிற எண்ணத்திலே நான் ஓத ஆரம்பிப்பேன், பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதில் விழுந்தவுடன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். இதுதான் முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற பெயரிலே உள்ள நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்கிறார், எனக்கு 10

0: குழந்தைங்க இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லை. அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய முத்தம் கொடுக்கறோம், ஆனா நீங்க அந்த சமூகத்தை அறியணும். அது எப்படியாப்பட்ட சமூகம், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்ததல்ல. மது குடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும், தங்களுடைய குடும்ப கதைகளை, குடும்ப பெருமைகளை பேச வேண்டும், இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்னைக்கு நமக்கு குழந்தைகளை கொஞ்சுவது ஒரு பொழுதுபோக்கு. கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளோடு விளையாடுகிறோம், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், குழந்தைகளை தூக்கி முத்தமிடுகிறோம், குழந்தைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்துகிறோம். ஏன், நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இது. ஆனால் அன்றைக்கு இருந்த அய்யாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்தில் உள்ள அரபுகளுடைய பொழுதுபோக்குங்கிறது எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது மது குடிக்க வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும், போர்களில் ஈடுபட வேண்டும், போர்கள் குறித்த கவிதைகள் பாட வேண்டும், குடும்ப பெருமை, இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளை கூட கிடையாது, பெத்த பிள்ளை பெத்த பிள்ளை பேர பிள்ளை எடுத்து கொஞ்சும் போது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வாட்டியும் முத்தமே கொடுத்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரியவர்களுக்கு யார் மரியாதை செலுத்தவில்லையோ, சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்ப சிறுவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் என்பது அவர்களை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவர்களுக்கு முத்தம் கொடுக்கணும். அப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் நலன் குறித்து என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சிறுவர் நலன் குறித்து என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நலன்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகளின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நலன் அக்கறை இருந்ததனால் தான் அன்றைக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி என்றால், வஅதுல் பனாத், வஅதுல் பனாத்னா என்னது, அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அதை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடன் சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் கூட ஒரு பெண் குழந்தையை அந்த சமூகத்திலே புதைத்ததாக ஒரு குறிப்பை பார்க்க முடியல. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த புரட்சி எந்த அளவிற்கு எல்லாரையும் ஈர்த்தது ஏற்றது என்றால், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, ஏற்காதவர்கள் கூட அந்த சமூக குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். இதுதான் புரட்சி. இந்த புரட்சிங்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கு, நான் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறேன், நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், அந்த கொள்கையில் பகுத்தறிவு இருக்கிறது, அந்த கொள்கையிலே மிகப்பெரிய சமூக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்றால், என்னை யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ, என்னை யார் அவருடைய சித்தாந்தத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாரோ, அவர் என்னை பின்பற்றலாம், அவர் நான் சொல்வதை கேட்கலாம். மக்கள் தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்கள், அப்படித்தானா, திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு துறையிலே உள்ள பெரும் பெரும் ஜாம்பவான்கள், நட்சத்திரங்கள், அப்படித்தானா, எல்லாரும் ஏறி நின்னு டிங் டிங் டிங் டிங் நடிக்கிறான். நம்ம யாராவது அடிச்சோம், நீங்க யாராவது அடிச்சீங்களா? ஏன், நாம் அவரை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சித்தாந்த கருத்துக்கள் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? இஸ்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி, நபித்துவமாக அவர் நபியாக அனுப்பப்பட்டு சமூகத்திற்கு பிரச்சார கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தவுடன், இந்த குரேஷி கூட்டத்தில் இந்த ஒரு குடும்பத்தில் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை ஒருவர் உயிரோடு புதைத்தார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? இதுதான் புரட்சி. அப்ப இப்படியாப்பட்ட நபி நம்ம கிட்ட இருக்கும்போது அவருடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு வேறு எந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற முடியும்? அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பாட்டை தந்திருக்கிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனும் போது, அந்த நபியின் பாதையில் தான் நாங்கள் பிரயாணம் செய்வோம். அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தினால் பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா, ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம், அப்படிதானா? இந்தியாவிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே, அல்லது பெங்களூரு மும்பை போன்ற பெருநகரங்களிலே 31 டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட ரகளைகள் நடக்கும் என்பது அந்த தெருவோரங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஹைவேக்களில் கொஞ்சம் பயணம் செய்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். மது, அதாவது மது விற்பனை மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு வியாபாரம் நடக்குது. அதுல இருந்தே தெரியலையா இது ஒரு சமூக சீர்கேடுன்னு? காதலர்கள் தங்களுக்கிடையில் பாலியல் ரீதியாக தங்களுடைய கற்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் அங்கேதான் நடக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது, ஆதாரங்கள் சொல்லுகிறது. அப்ப அது போதாதா, இது வந்து ஒரு சீர்கேடுன்னு சொல்லி காசை விரயமாக்குவது, கரியாக்குவது, ஹாப்பி நியூ இயர் யாருக்கு சொல்லுகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை சகோதரர்களே. இப்போ ஒரு தலைவர் வருகிறார், அவரை வரவேற்பதற்கு நம்ம தலைவர் பேரை போட்டு வருக வருகன்னு சொல்றோம்னா ஓகே, நம்ம வி ஆர் வெல்கமிங் ஹிம். அப்ப அந்த தலைவர் ஓகே, நம்ம தொண்டர்கள்லாம் நம்மள வரவேற்கிறாங்க, எழுதுறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ யாருக்கு எழுதுகிறாய் நீ ஹாப்பி நியூ இயர் என்று? நியூ இயர் வந்து பார்க்குமா, நியூ இயர் நான் வந்திருக்கிறேன், என்னை எல்லோரும் ஹாப்பி ஹாப்பி என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நியூ இயர் சொல்லுமா? யாருக்காக நீங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறீர்கள் என்றே தெரியவில்லையே. அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்களும் அதில் ஆர்வத்தோடு இன்றைக்கு பங்கெடுத்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்து கொண்டு அதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை சமூகத்திலே புகுத்துகிறார்கள் எனும் போது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு சில இஸ்லாமிய ஆர்வலர்கள் மார்க்க தீர்ப்புகளை போடும் போது அதை கொச்சைப்படுத்துவது, அதை விமர்சிப்பதெல்லாம் சரியல்ல சகோதரர்களே. நம்ம அதுல இருந்து விலகிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களும் ஆர்வம் ஊட்டணும், உற்சாகப்படுத்தணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகள் நலன் ஆரம்பித்து, சரி குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வாலிபனா வர்றான், அவனுடைய சிந்தனையில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுமை எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், ஒரு செய்தி ஒன்று வருகிறது சகோதரர்களே. அதாவது புகாரி முஸ்லிம்ல வருது, மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார். இவங்கெல்லாம் யாருன்னா, அதாவது நடுவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்தோம், நாங்கெல்லாம் ஒரே வயதொத்த இளைஞர்களாக இருந்தோம், ஷபபத்துன் முத்தகாரபூன், ஒரே வயதொத்த இளைஞர்கள். என்னப்பா ஒரே வயதொத்த இளைஞர்கள், இவருக்கு 20, அவருக்கு 21, இவருக்கு 22, இவருக்கு 19 இப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாம் யாரு? ஷபபத்துன் முத்தகாரபூன், சம வயதுள்ள இளைஞர்களாக இருந்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுமார் 20 இரவுகள் தங்கினோம். எத்தனை நாள் தங்கினோம்? 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்கினோம். இந்த 20 நாட்களும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரகீகா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் எங்களோடு இருந்தார். எந்த தலைவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மேடையில் பேசுவதை வைத்து மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மேடையில் பேசும்போது இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க, அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மறுபக்கம் என்பது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சமூகத்திலே எவ்வளவு பெரிய புரட்சியாளர் அல்லது எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் என்று அறியப்பட்ட எந்த தலைவராக இருந்தாலும், அந்த தலைவரோடு தனிமையில் தங்கியவர்கள், அந்த தலைவரோடு பிரயாணம் செய்தவர்கள் நிச்சயம் அவர்களிடத்திலே ஒரு 10 குறைகளை பார்க்காவிட்டாலும் ஒரு 2-3 குறைகளாகவும் பார்ப்பார்கள். யாரும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருந்தார், இளைஞர்களை கட்டி போடுகிற எப்படிப்பட்ட ஒரு கவர்ந்திழுக்கும் தலைவராக இருந்தார். 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம், அந்த 20 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே ரஹீமன் ரகீகா, இரக்க குணமுடையவராக மென்மை தனம் கொண்டவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்க முகத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விடுகிறது, ஃபக்கத் இஸ்தக்னா அஹ்லனா, நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை தேடுகிறோம் என்று. இளைஞர்கள் சொல்லும் போது அதுல திருமணமானவர்களும் இருப்பார்கள், புதியதாக திருமணமானவர்களும் இருப்பார்கள், மனைவியின் பக்கம் தேட்டமும் நாட்டமும் உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லது இளைஞர்களாக ரொம்ப சிறிய வாலிபர்களாக இருந்தால் பெற்றோர்களை காண வேண்டும் என்கிற அந்த தேடலும் அவர்களிடத்தில் இருக்கும். 20 நாள் தங்கிய யாரும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து 20 நாள் ஆச்சு, எங்களுக்கு எங்க உமாவை தேடுது, வாப்பாவை தேடுது, எங்கள் மனைவி மக்களை தேடுது அப்படின்னு என்ன செய்யல, யாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டே எங்களை பற்றி தெரிந்து கொண்டார். உடனே ஃபஸஅலனா அன்மன் தரக்னா மின் அஹ்லினா, அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க யார் யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு, உங்க குடும்பத்தில் இருந்தவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாங்களும் பதில் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினரின் பக்கம் திரும்பி செல்லுங்கள். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய வலிமையான முதுகெலும் என்பது இளைஞர்கள். அந்த இளைஞர்களை கூட்டி வைத்து தங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பது என்பதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. அப்ப அப்படியாப்பட்ட இளைஞர்கள் தானே ஆர்வத்தோடு தன்னார்வத்தோடு வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்றோமே, வாலண்டியர்லி அப்படிங்கிறோம், அந்த மாதிரி தன்னார்வத்தோடு வந்து அல்லாஹ்வின் தூதரோடு தங்கிய போது கூட 20 தினங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி கொடுத்து விட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு அப்படின்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை திரும்ப எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். ஒரு சாம்பிள், இப்படி நீங்க இளைஞர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துகிட்டாங்க, இளைஞர்களுடைய நலன் சார்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கிறாங்க, இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா சகோதரர்களே, நாம் நினைப்போம் இந்த தூதர் அனுப்பப்பட்டதே இளைஞர்களுக்காக அப்படின்னு. அதுதான் புரட்சியாளர், அதுதான் சீர்திருத்தவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கு பேர் கொடுக்க தன்னார்வத்தோடு ஒருவர் வருகிறார். இக்கட்டான நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுகின்ற நேரம் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் சிலாளத்தில் வரக்கூடிய எல்லாரையும் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டாலும் இவருடைய முகத்தை பார்க்கிறார், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்கிறார். இதுதான் தலைவர். தலைவர்கள்ங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லாமலேயே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் பெரும்பாலும் தடிக்கு கீழே விழுந்துதான் தெளிவாகுவான். ஆனா சமுதாய தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, தடிக்கு கீழே விழுவதற்கு முன்னரே இப்படி போனா தடிக்கிறோம் இப்படி போனா விழுந்துருவோம் அப்படின்னு தெளிவடையக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஜெயித்து காட்டினார். அரசியலும் ஆன்மீகமும் இரண்டோடு ஒன்று ஒட்டி கொண்டதுதான், இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஆனா இரண்டையும் ஒன்றாக சுமந்து கொண்டு ஜெயித்தவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. ஆன்மீகத்தில் தனியாக ஜெயித்திருப்பார், அரசியலில் தனியாக ஜெயித்திருப்பார். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெயித்த ஒரு தலைவரை ஒரு கடந்த ஒரு 5 நூற்றாண்டுகளில் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா தேடி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாகவே அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருந்தார். அப்போ தானாக தன்னார்வத்தோடு பேர் கொடுக்க வந்த இளைஞரை பார்க்கிறார். அவருடைய முகத்திலே இருக்கிற வாட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்கல, அதான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு நார்மல் குவஸ்டின், அது ஒரு சாதாரண கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹையுல் வாலிதா, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா, வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, அல்லாஹ்வின் தூதரே, நான் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படியா, அப்போ நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய, நீ அவர்கள் விஷயத்திலே நீ ஜிஹாது செய், அவர்கள் விஷயத்திலே நீ போராட்டம் மேற்கொள், அவர்களுடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொள், அவர்களுடைய பாதங்களின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு போரிலே ஈடுபடுவதற்கு பேர் கொடுக்க வந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில், அந்த கண்களில், அந்த கண்ணுடைய ஒளியில், அந்த ஒளிக்கு உள்ளே தெரியக்கூடிய வாட்டத்தை கண்டெடுத்து அதுக்குண்டான காரணத்தையும் தானே அறிந்து கொண்டு அந்த தோழரை திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்கள் நலனில் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உபதேசம் செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு தனி பக்கத்தை சில மார்க்கத்தில் கொடுத்தாங்க. அவர்களை கல்வி தேடும்படி ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இளமையில் இஸ்லாத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விவரித்தார்கள். முதுமையில் ஒருவன் மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு நன்மை இருக்கிறது என்றாலும் இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஒழுக்கத்தோடு வாழும் போது அவனுக்கு அரிஷின் நிழலின் கீழ் தனி இடம் இருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், இளைஞர்களே, திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள். திருமணம் செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு பல கட்டங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பு உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் என்று ஆன்மீக வழியையும் காட்டினார்கள். இப்படி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், இளைஞர்களோடு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தா,
1: அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களுக்கான ஒரு தூதராகவே நமக்கு தெரியும்.
0: சரி, அடுத்து பெண்கள்
1: சொல்லவே வேண்டாம், அப்படிதானா? நான் பலமுறை இந்த கருத்தை என்னுடைய உரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். வளர்ந்த நாடுகள் என்று எதையெல்லாம் இன்றைக்கு உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அது அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் எதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குமோ, அந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் அல்லது என்னென்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையாக பக்கம் பக்கமாக கட்டுரைகள் தீட்டுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்களோ, எந்த நாடுகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருமே தங்களில் பல பேரை பறிகொடுத்து பலி கொடுத்துதான் அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஊட்ட விட்டு வெளியே வர்றதா இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த உரிமையாக இருந்தாலும் சரி, அரசியலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய சொத்துரிமையாக இருந்தாலும் கூட சரி, எந்த உரிமை இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இத்தனை சதவீதம் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு படிப்பதற்கு, எந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சகோதரர்களே, அங்கே அந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு பின்னால் சுமார் 50 காலம் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள், அல்லது 100 காலம் அவர்கள் குறைந்தபட்சம் போராடி இருப்பார்கள். பல பேர் தங்களை பறிகொடுத்திருப்பார்கள், பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள், அந்த பெண்களுடைய உரிமைக்காக பல பேர் ரோட்டிலே இறங்கி இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு, அது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னதை போல், பிறப்பது பிறந்திருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் தங்களுடைய கண்களில் கருணையை வருவதற்கு கூட வழிவிடாமல் அந்த குழந்தையை அப்படியே புதைக்கக்கூடிய ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு செயல். அந்த செயலை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் கூட அறியாமை காலத்தில் செய்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்ட உமர் இப்னு கத்தாப், எப்படியாப்பட்ட ஒரு மஷா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அப்படிதானா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு பிறகு நம் அனைவருக்கும் மஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான உணர்வு ரீதியான உணவுகளுக்கு தீனி போடக்கூடிய எல்லா சரக்குகளும் கொண்ட ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கூட அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறியாமை காலத்திலே பல தவறுகள் நிகழத்தான் செய்திருக்கிறது. அது அவர்களுடைய தவறு அல்ல, அவர்களுடைய சொசைட்டி, அந்த சமுதாயமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை ஒரு புஷ்ரா, ஒரு நற்செய்தி என்று பிறக்கின்ற குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து புஷ்ரா என்கிற சிறப்பு செய்ய ஆரம்பித்ததில் இருந்து, கல்யாணம் ஆகும் போதுங்க, மேரேஜ் ஆகும் போது நம்ம வாழ்த்து தெரிவிப்போம்ல, வாழ்த்து தெரிவிக்கும் போதே அந்த அறியாமை கால அரபுகள் எப்படி வாழ்த்து தெரிவிப்பாங்க தெரியுமா? பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பா, பிர் ரஃபா வல் பனீன் அப்படிம்பா. அப்படின்னா என்னது? ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ அப்படிம்பா வாழ்த்து தெரிவிக்கும் போதே. அதனாலதான் ஐயாமுல் ஜாஹிலி, அதனாலதான் அறியாமை கால அரபுகளுக்கிறோம். வாழ்த்து தெரிவிக்கும் போதே பிர் ரஃபா வல் பனீன், ஆண் குழந்தைகளை பெற்று ஆனந்தமாக வாழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணாதிக்கம் பிடித்த ஒரு சமூகத்தில் எந்த பெண்களும் இறங்கி எங்களுக்கு அதை உரிமையை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்க? தாங்கள்லாம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பாடம் படிக்கிறாங்க, எங்களுக்கும் தனியாக நீங்கள் ஒரு பாடம் சொல்லி தருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், அதை தான் கேட்டிருக்கிறாங்க. அது உரிமை சார்ந்த விஷயத்தில் வராது, அப்படிதானே? உரிமைங்கிறது எதுல வருது? அது அவர்களுடைய வாழ் உரிமை, அவர்களுடைய உடல் உடை ரீதியான உரிமை, அவர்களுடைய ஜீவாதார சம்பந்தப்பட்ட உரிமை. அது எதையுமே எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு 10 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, அல்லது ஒரு 100 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தலைமையிலேயோ, அல்லது மற்ற ஏதாவது ஒரு மூத்த நபித்தோழருடைய தலைமையிலேயோ போய் புரொட்டஸ்ட் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா? இன்ன எங்களுக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. பிறக்கும் உரிமை, வளரும் உரிமை, வாழும் உரிமை, மார்க்கமயமாக்கப்பட்ட ரீதியில் வாணிபம் செய்கிற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அந்த மணமகனிடத்தில் மகர் என்கிற மணக்கொடையை பெறுகின்ற உரிமை, அந்த மணமகனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று முடிவெடுத்து விட்டால் ஹுலா என்கிற மணவிலக்கில் ஒரு அங்கமாக கருதப்படுகின்ற அந்த உரிமை, சொத்துரிமை, கல்வி தேடுகின்ற உரிமை, கல்வி போதிக்கின்ற உரிமை, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது பெண்ணை போக பொருளாக ஆக்குகிற, காட்சி பொருளாக ஆக்குகிற, அல்லது பெண்களை சந்தைப்படுத்துகின்ற விஷயம்லாம் இஸ்லாத்துல வந்து கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் எது உரிமைகளாக பார்க்கப்படுகிறது? பெண்கள் சந்தை பொருளாக பார்க்கப்பட வேண்டும், அவர்களை ஒரு மெட்டீரியல் ஒரு மெட்டீரியலாக அவர்களை ஒரு அதவாத்தாக ஒரு சந்தைப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெண் சமூகத்திற்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அந்த பெண் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், இந்த அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்காகவே அல்லது பெண்களின் உரிமைக்காகவே பெண்களின் மேம்பாட்டிற்காகவே இவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த நபி பெண்களுடைய விஷயத்திலே பெண்களுடைய மேம்பாட்டில நபிகள் நாயகம் சல்லாஸ்வருடைய வாழ்க்கை இருந்திருக்கும். அப்படிதானே, பெண்களை அடிக்காதீர்கள், பெண்கள் உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதம், அந்த பெண்களை சீர் செய்கிறேன் என்று நினைத்து அந்த பெண்களை நீங்க நேர் செய்கிறோம் என்று நினைத்து முதுகெலும்புகளை உடைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் எந்த விஷயம் பிடிக்குமோ அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயங்க, எவ்வளவு அற்புதமான ரீதியில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ்வருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இப்படி நம்ம என்ன செய்யலாம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ்வருடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நேசமும் பாசமும் இருந்தால், ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் இஸ்லாம் என்கிற ரீதியில ஒரு பிராக்டிக்கலாக கட்டி போடுகின்ற இடம் எதுன்னு பார்த்தா பள்ளிவாசல் தான். நம்ம வந்து தூங்கும் போது முஸ்லீமா தான் தூங்குறோம், எந்திக்கும் போது முஸ்லீமா தான் எந்திக்கிறோம், வியாபாரம் பண்ணும் போது முஸ்லீமா தான் வியாபாரம் பண்றோம், அதெல்லாம் ரைட். ஆனால் என்னை நான் ஒரு முஸ்லீம், நான் இஸ்லாமை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத பிராக்டிகலா எனக்கு உள்ளார்ந்த ரீதியில என்னை உணர வைக்கிற ஒரு இடம் எது, பள்ளிவாசல். அதை மறுக்கிறோமா நம்ம யாராவது? அல்லாஹ்வை நம்ம வந்து எங்கிருந்து வணங்கலாம் அப்படித்தானே? அப்புறம் ஏன் நம்ம மக்காவுக்கு போறோம் அடிக்கடி? இங்க இருந்து துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க தா, எங்கிருந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா, அல்லாஹ் பதில் கொடுக்கிறானா இல்லையா? இருந்தாலும் சிரமங்களை பார்க்காமல் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மக்கா மதீனாக்கு போனாதான் நமக்கு மனசு எப்படி இருக்கு, ஒரு ஆறுதலாக இருக்கிறது. எவ்வளவோ சிரமங்கள் அந்த பாதையிலே இருந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒரு உம்ரா செஞ்சா அந்த இடத்துல போய் அல்லாஹ்வை நாம் தொழுவது, அந்த இடத்துல போய் நாம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது, அந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை பார்க்கும் போது வரக்கூடிய ஆன்மீக உணர்வு என்பது சகோதரர்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு காலத்தில் உம்ராவிற்கு செல்வதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாகிறது, இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அவைகள் இலகுவாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்து மாஷா அல்லாஹ் வந்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு முஸ்லிமுக்கு தான் ஒரு முஸ்லிம் தான் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அவனுக்கு உணர்த்துகின்ற இடம் எது, பள்ளிவாசல். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செய்கிற இமாம்களுக்கு உபதேசம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க, முதல்ல எப்படியாப்பட்ட நிபந்தனைகளை போட்டாங்க ஒரு இமாமுக்கு? எல்லாரும் இமாமத்து செஞ்சிட முடியுமா? இல்ல, இருக்கக்கூடியவங்கல யாரு, அக்ரவூஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார் அவர் தான் எலிஜிபிள் பர்சன் இமாமாக இருப்பதற்கு. யாருக்கு தகுதி இருக்கு சகோதரர்களே? ஊர்ல நீ பெரிய பணக்காரங்கிறதுனால உனக்கு இமாமத் செய்வதற்கு தகுதி வந்து விடுமா? ஊரிலே உங்களுக்கு ஒரு 4-5 வீடுகள் இருக்கிறது, நீங்கள் பெரிய பண்ணையாராக இருக்கிறீர்கள், நிலக்கிழாராக இருக்கிறீர்கள், ஜமீன்தாராக இருக்கிறீர்கள், விட்டா மிராசுவாக இருக்கிறீர்கள், பெரிய அரசியல் கட்சியிலே அங்கம் வகிக்கிறீர்கள், 1000 கோடிக்கு நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் என்பதனால் இமாமத்திற்குரிய தகுதி உங்களுக்கு வந்துருமா? அக்ரவுஹும் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார், இல்லங்க 2-3 பேர் அங்க ஹாபிஸாவா இருக்கிறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படியா? யார் அலமுஹும் சுன்னா, அவர்களை நபித்த சுன்னாவை கூட நாலேஜ் யாருக்கு அதிகம் இருக்குது, நிபந்தனைகள் வைத்து தான் ஒரு இமாமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த இமாம் அங்க போய் நின்று என்ன செய்யறார், எக்ஸ்ட்ராவா பின்னாடி நின்று தொழுகிறவங்க செய்யற ருக்குவு, சஜிதா, சமையல் ஆலிமன்னம் இதா, இந்த மாதிரிலாம் இல்லாம அவர் எக்ஸ்ட்ரா என்ன செய்யறாருங்க, அது மேல ஏறணும், அது ஹத்தீப். நான் இமாம பத்தி தான் பேசுறேன். மக்ரிபுக்கு ஒருத்தர் வராருதா, அவர் பின்னாடி நம்ம எல்லாம் தொழுகிறோம், நம்ம செய்யாத எந்த வேலையை அவர் எக்ஸ்ட்ரா செய்யறாரு? ஒன்னே ஒண்ணுதாங்க செய்யறாரு, ஓதுறாரு சத்தம் போட்டு. நீங்க எல்லாம் பின்னாடி சத்தம் போட்டு ஓத முடியுமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு, நானும் அவர் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பிக்கும் கூடாது. அவர் ஓதுறத நான் கேட்கணும், அல்ஹம்து சூராவும் மனசுக்குள்ள ஓதிக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இவ்வளவு நிபந்தனைகள் போட்டு சமூகத்துல அவருக்கு ஒரு மேம்பாடுகளை கொடுத்து இமாம் அப்படின்னு அவரை தனித்துவப்படுத்தி அவரை நிக்க வச்சு அங்க அவர் எக்ஸ்ட்ரா செய்யற ஒரே வேலை ஓதுறதுதான், சூரா ஓதுறதுதான். இல்ல தொழுது முடிச்சு எங்க ஊர்ல அஜரத்து கூட்டுதுவா கேட்பாங்க, அதெல்லாம் மார்க்கத்திலே இல்லை. கூட்டு ஓதுறதெல்லாம் தொழுகைக்கு அப்பாற்பட்டது. அதாவது தக்பீரத்தில் இஹ்ராம் இல்ல தஸ்லீம், தக்பீரத்தில் இஹ்ராம் இருந்து தஸ்லீம். தஸ்லீம் என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சலாம் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில் பின்னாடி நிற்கிற யாருமே செய்யாத ஒரே எக்ஸ்ட்ரா வேலை அவர் முன்னாடி நின்றுட்டு செய்யறது ஓதுறது. அப்ப ஓதுவதில்